நாடு தங்கம் திரைப்படத்துக்காக இசை ஞானியிலிருந்து செய்கிறேன் மனு மற்றும் சித்ரா பாடிய ஒரு சூப்பரான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேர்மதிகளை 5:35 இந்த உரை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு வத்தல் இந்த ஐயக்கண நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகேசன், தம்பி வெளிமணி, செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பின்தலிருந்து ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, அதே போல தினு, தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல நாவல் பிடித்த ஸ்ரீநீலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடத்திருவம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் வந்திருக்கிறாங்க. இதேவேளை பென்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு மகன் தயாளன், தயாபரன் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செவ்வாய் ரகங்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. பாடல் தேர்வுகள் அருமை என்று பகிர்ந்து கொண்டு தெமோதரை, கோகுல், ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல அன்பான இனிய காலை நேர வணக்கம் ராகலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் ராக செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக வந்திருக்காங்க. அதாவது நீங்க கொஞ்சம் மெசேஜ் வந்து டைப் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா அனுப்பினா லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நுவரலியா நோன் பிலோனை சேர்ந்து சுரேஷ் வந்திருக்கிறாங்க. சுரேஷ் மற்றும் லதா தம்பதியுடைய செல்வ மகன் ஷான் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கரண், சந்திரிகா, கவிஷாலினி, திஸ்மிதா, யுவன், தாத்தா, அம்மம்மா, மாமி மற்றும் சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக புஸ்தலாவிலிருந்து தாமோதர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சபா பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல பெரிய நிலம் வந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்தக்கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆரையம்பதிலிருந்து இதிரதனம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஐ சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சாங் செலக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் மகாரம் இருந்து கீதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி கீதா. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹங்கல் இருந்து நிகழ்ச்சி கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பன்னிபுரம் மணிகளின் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கந்தளைக்கு உயர்த்தின வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மும்தாஜ் மேகம், ஃபரிதா, சதாராட்டோ, விஸ்வநாதன் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் சைக்கிள் இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அதே போல அரப்பநகர்ந்து ஃபரிதா வந்திருக்கிறாங்க. அன்பு கிணவர் அப்துல் ஜமார் மற்றும் சதார் கந்தலை கே வைத்தியின் சபிகா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்று பகிர்ந்து கொண்டு ஒரு இனிமையான சிந்தனையோடு ராஜா வந்திருக்காங்க. பண்டார் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இணைந்து கொண்டு அத்தனை உறவுகளும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிற தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் மனசுங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து கொண்டிருக்கும் பாடல் ஏற்றுமான் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: செவ்வாயகம் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்களோடும் நீங்கள் கூறும் உங்கள் பனசனங்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5:48 இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு இங்கிரிய ரவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அதே போல உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுமதுரை வகத்தோட்டம் சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கலாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ச்சினி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சின்ன தம்பி, அதே போல பணவத்தை, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முகநூல் நண்பர்கள், அதே போல வசந்தம் சொந்தங்கள், அதே போல சொந்தங்கள் யாவரையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு பூனாகலேருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பருத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பன காலை நேர வணக்கம். மது வந்திருக்காங்க, கரவலப்பட்டியில இருந்து வட்டவலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். அதே போல வத்தலிலிருந்து மது வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. டிக்கை தரவாலை மீட்பிரிவு நேசரீலம் துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஜினி, பிரவீணா, அருள்மொழி, புஷ்பராணி ஆகியோர் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நீர வணக்கங்களோடு உடைவெளியிலிருந்து சங்கர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா. அம்மா நவமினி, மனைவி மேரி, அக்கா காளியம்மா, பிள்ளைகளான சிபி, ரோஷன், ரோஹித் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ராஜு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பெர்னாஷா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு கேரளாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாராம். இனிய காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீர்வலை தர்கா நகர்ந்து ரிம்சான் ரிந்தாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சிவானி, நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். பென்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷயா, பார்கவி, ஷர்வின், அம்மா காளிமுத்து ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரோன்வெளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஷியாலினி வந்திருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷியாலினி. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மனோகர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்கலாம். ஹட்டன்ல இருந்து அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மஹிந்த மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு புளத்கோப்பிட்டியில இருந்து இளங்கொன் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நூரிலிருந்து தேவி வந்திருக்கிறாங்க. கணவர் கிருஷ்ணா, சிந்து, லக்ஷி, பபி, அபி, சயு மற்றும் லோஷி, கிஷாலி மற்றும் ஜேசன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன இனிய காலை நேர வணக்கம் வெளவத்தில இருந்து செல்சாமி பிரபாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மிஸ்கிரியா சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மல்காந்தி, ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மருதமுறை ஏற்றல் நஜிமுத்தின் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

அழைப்பின் நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் செவ்வாய் ராகம் கொண்டுவரும் இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களும் உங்களோட நானும் பயணிக்க போறேன். சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி சில நிமிடங்களுக்கு உங்களோட இருக்க போறேன் அப்படிதான் சொல்றோம். பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பசரியூர்ல இருந்து 7 AS பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கொள்வதாக லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சட்டில சந்திரசேகரம் செங்கலின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கென்யா மஃபூர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. பவனி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மத்துகமா அம்பேத்தன் இருந்து விஜயராஜ பனிமல நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு ஹெடன் வந்து யசோத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கந்தப்பழந்து ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. மனைவி மல்லிகாவாக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை யோகேஸ்வரன் தர்ணியகலை ஸ்ரீ வாணிவில சைவ உணவு தந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மனைவி கௌரி மகள்மார்களான கமல்தாஸ்ரீ அம்சிதாஸ்ரீ அதே போல தன்வையா அம்மா விஜயலட்சுமி அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் ஒரு பாடல் தாங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த கொண்ட வைக்கு பின்னோயா ரோசன்ன ராஜன் வந்திருக்கிறாங்க. வளமை போலவே நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். மனைவி புவனா மகள் சஞ்சனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு பகவந்தலா வந்து ரேகா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல். அளிக்கும் பாடல் இசை ஞானி இளையராஜா வினிசையில் சின்ன தம்பி திரைப்படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல் ஒழிக்கின்றது பாடல்.

மகராசன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடத்துடன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:18 இந்த விட நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சிந்தங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பின் காலை நேர வணக்கங்களோடு மாத்தலை ரிகோன் ஹோட்டல்ல இருந்து அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. அவங்களோட பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அதே போன்று பாத்தீங்கன்னா அவரோட பெயரே கொஞ்சம் வித்தியாசமான பெயராகவும் இருக்குது. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம். ஹோட்டல்ல வந்து வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி அனில் கும்லி. அது இவ்வளவு சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட லபுக்களை இருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க, இதழ் கஸ்கி இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆஷா, அதே போல கிஷாலன் ஹரிஷ் மற்றும் இதழ் கஸ்கின் சூரியகுமார் ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சபமாக்கந்த பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேவதோடைய ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகனை ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொள்வதாகவும், இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. வாணிச்சேனையில நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அர்ச்சனா மற்றும் திருமலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவனிலிருந்து வினோத நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அனைத்து பாடல்களும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மகன் ஜனுஷன் மற்றும் வானுஜன், மகள் டிவக் மற்றும் கழுதாவளி சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கழுதாவளிந்து ஜீவப்பிரியா வந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ராஜகோபால் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷ் பூக்கடையிலிருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதான் சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் முழிக்கின்றது பாடல்.

0: உற்சபம் முயற்சி மிதுனம் போட்டி கடகம் ஆர்வம் சிம்மம் புகழ் கண்ணி வெற்றி துலாம் சோர்வு விருட்சிகம் ஆசை தனுசு ஆதரவு மகரம் சினம் கும்பம் செலவு மீனம் பரிவு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் முயற்சி மிதுனம் போட்டி கடகம் ஆர்வம் சிம்மம் புகழ் கண்ணி வெற்றி துலாம் சோர்வு விருட்சிகம் ஆசை தனுசு ஆதரவு மகரம் சினம் கும்பம் செலவு மீனம் பரிவு இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: வசந்தம் FM

ஒழிக்கவா ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அம்சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் இன்று மாலை 5 மணிக்கு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்களின் விண்காற்றலின் காதலி சிவாய். நன்றி சிந்தமலி.

செலுத்தலாம். அந்த வகையில் நீதிபதிகளின் வயதில்லையை நீடிக்க அமைச்சரவை அனுமதி என்பதான தகவல் முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இதனிடத்தில் நீதி அமைச்சருக்கு நீதி சேவை சங்கம் நீதித்துறை நடுநிலைக்கு இது ஒரு பாரதூரமான அச்சுறுத்தல் என்பதான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு இது தொடர்பான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தணிகள் சங்கமும் இதற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதனிடத்தில் சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் சாலிய பீரிசும் இதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனிடம் 22வது திருத்தமாக இது கொண்டுவரப்பட இருக்கிறது என்பது தொடர்பிலான கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்பதாக உதயகம்மன் பிள்ளை இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் சக்தியும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக லால் விஜயநாயக் சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு சட்டத்தரணி என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சலேயினுடைய ரிட்மனு இன்று விசாரிக்கப்பட இருக்கிறது. அவருக்கு எதிரான போதிய சாட்சிகள் இருப்பதன் காரணமாகவே கைதானார் என்பதாக சட்டம் அதிபர் திணைக்களம் இதற்கான பதிலை நீதிமன்றத்துக்கு அளித்திருக்கிறது. இதனிடம் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுமா என்பது குறித்தான கேள்விகள் எழுகின்றன. தொடர்ந்தும் ஈரான் அமெரிக்கா முதல் தொடர்ந்து வருகிற நிலையிலேயே இது தொடர்பான சர்ச்சைகள் எழுந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பில் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தயாராக இருக்கிறது. இந்தியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்களின் பிரச்சினைகள் என்ன, ஏன் இது காலதாமதமாகிறது என்பது தொடர்பாகவும் அதனை விரைவுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான கூட்டத்தொடர் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்பான தகவல்கள் அதனிடத்தில் அக்டோபர் டிசம்பருக்கிடையில் எல்நினோ தாக்கம் கடுமையாக இருக்கும், கடும் வெப்பம் வறட்சியினை இலங்கை எதிர்நோக்க இருக்கிறது என்பதான ஒரு எதிர்வு குரலாக இந்த செய்தி அமைய பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்போது முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு அமையப்படுகிறது. சலையின் ரிட்மனு இன்று விசாரிக்கப்படும் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இது தொடர்பான தகவலை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் போதிய சாட்சிகளுடனேயே கைதானார் சுரேஷ் சலே என்பதாக இந்த தகவல் மேலதிகமாக தமிழன் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பான தகவலை பிரித்துவிட்டு நாங்கள் சட்டத்துறை சார்ந்து நீதித்துறை சார்ந்து வெளியாகி இருக்கிற செய்திகள் குறித்தும் அவதானத்தை செலுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அரசு புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷலை இடையூறு ஏற்படுத்தியமை சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும், போதிய சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சட்டம் அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதே பிரதானமான ஒரு தகவல். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் விசாரணைக்கமைக்காக விசாரணைகளுக்காக தம்மை பயங்கரவாத தடுச்சிடத்தில் கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷலை தாக்கல் செய்த மனு நேற்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹான் தாபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசிக்கர் உள்ளிட்ட எதிர்மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் சில சமர்ப்பணங்களையும் முன்வைத்திருக்கிறார். கனம் பொருந்திய நீதியரசர் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மனுதாரரான சுரேஷலை எவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது குறித்து அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மாதவராக செயற்பட்ட பிரசாத் ரணசிங் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 சாய்ந்த மருது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் என்ற பெண் இறக்கவில்லை என்றும், அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும் பேச்சுக்கள் எழுந்தன. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரிவர விசாரணை நடத்தவில்லை என சுரேஷலை விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றம் சாட்டியிருந்தார். சாரா ஜஸ்மின் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும், மரபணு பரிசோதனைகள் சரியாக செய்யப்படவில்லை என்றும் சுரேஷலை பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டியிருந்ததாக பிரதி போலீஸ் மாதவரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரபணு பரிசோதனையை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே சுரேஷலவின் கருத்தாக இருந்தது. அதற்கமைய அன்றைய ஜனாதிபதியை கொண்டு அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டார் என்பதே முன்னாள் டிஐஜியின் வாக்குமூலத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. முன்னாள் டிஐஜியின் இந்த வாக்குமூலம் 2026 மார்ச் மாதம் 11 தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மனுதாரரான சுரேஷலே இந்த விசாரணைகளில் தலையிட்டு இடையூறு ஏற்படுத்திய விதம் தெளிவாகிறது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடவுச்சீட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்கள் தொடர்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்.
2019 ஆண்டே ஜனவரி மாதம் 3 பாதுகாப்பு பயிற்சி நெறிக்கு இந்தியாவுக்கு சென்று மீண்டும் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நாடு திரும்பியதாக மனுதாரர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மனுதாரர் தனது ராஜேந்திர மற்றும் உத்தியோகபூர்வ கடவு சீட்டுகளின் பிரதிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். சிஐடி அளித்த வாக்குமூலத்தில் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணி நிறைவடைந்த பின்னர் தனது ராஜேந்திர கடவு சீட்டை உள்விவகார அமைச்சரிடம் ஒப்படைத்ததாக கூறியிருந்தார். ஆனால் அதன் உண்மை பிரதியை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிற நிலையில் 64 பக்கங்களை கொண்ட அந்த கடவுச்சீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 அல்லது 18 பக்கங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டின் 4 பக்கங்கள் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவரது உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டின் 56 பக்கத்தில் 2019 ஆண்டு மே மாதம் 18 தேதியிட்ட இந்திய குடிவரவு குடியகழ்வு பிரிவின் புறப்பாடு முத்திரையும் 2019 ஆண்டு ஜூன் மாதம் வருகை முத்திரையும் இருக்கின்றன. பாதுகாப்பு பயிற்சி நிறையின் போது இந்தியாவை விட்டு வெளியேறவில்லை என மனுதாரர் கூறிய போதிலும் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சிஐடி அளித்துள்ள வாக்குமூலத்தில் ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு ஒரு மாதம் அல்லது 1.5 முன்னர் அன்றைய ராணுவ தளபதி மகை சேனநாயக்க தம்மை தொடர்பு கொண்டு சுரேஷ் செலவை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததாக குறிப்பிடுகிறார். ஆசாத் பௌலானாவின் வாக்குமூலத்திலும் அக்கால பகுதியில் சுரேஷ் செலை இலங்கையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இலங்கையில் இருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இவ்வாறு இருக்கின்றன. ஒன்று, கடவுச்சீட்டில் பக்கங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஏற்கனவே ஆசாத் மௌலானா குறிப்பிட்டது போன்று சரணாளுடைய தரப்பினரை சந்தித்ததாக கூறப்படும் விவகாரத்திலும் அவர் நாட்டில் இருக்கவில்லை, மலேசியாவில் தான் இருந்தார் என்பதாக கூறப்பட்டிருக்கிற நிலையிலேயே இப்போது சட்டமாதிபர திணைக்களம் இதற்கு எதிரான வாதங்களை முன்வைத்திருக்கிறது. கணம் பொருந்திய நீதியரசர் அவர்களே, இந்த கருத்துக்கள் எதையும் மனுதாரரான சுரேசலை நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை, அனைத்தையும் மறைத்திருக்கிறார். மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயினும் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்துக்கு முன்வைக்க வேண்டும். அவர் சுத்தமான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறு மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலதிக விவரங்களை சமர்ப்பித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஷானி அபிசேகர தன் மீது விரோத மனப்பான்மையை கொண்டிருப்பதாக மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த விசாரணையை ஷானி அபிசேகரிடமிருந்து நீக்குமாறு மனுதாரர் நீதவான் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். நீதவான் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முறைப்பாட்டை அவர் தந்தை ரொஹான் சில்வா சமர்ப்பிக்கின்றார். அவர் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. பின்னர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அந்த முறைப்பாட்டை போலீஸ் மாதிபருக்கு அனுப்பி வைக்கிறார். போலீஸ் மாதிபர் தான் அதன் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த விசாரணை தொடர்பான முதலாவது பி அறிக்கை 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 11 தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சமீபத்தில் ஷானி அபிசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மாத்திரமல்ல போலீஸ் சேவையில் கூட இருக்கவில்லை. அத்துடன் 2024 நவம்பர் மாதம் 15 தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேசலை மற்றும் பிள்ளையானுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தறிக்கை பெறுகிறது. அந்த உத்தரவுகளை பெற்றதை ஷானி அபிசேகர் அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றியவர் மங்கள தேஹிதினி ஆவார். மற்றொரு பணிப்பாளரான திருமதி ஹிமேஷா முத்துமாலியின் கீழும் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு சிக்கலான விசாரணை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணையை செய்யாமல் புறக்கோட்டை போலீசாரா இதனை செய்வது என இவ்வாறு நீதி சட்டமாதிபர திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் சுக்கர்சேகர கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராணுவ உளவாளியான ஜூட் ரஷான் கிருஷாந்த பெரேரா என்ற பெதா எனப்படும் நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சுரேசலை தனக்கு அழைப்பு விடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் சிலர் இறங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி பார்க்க சிலர் வருகிறார்கள். அவர்களுக்கு நீர்கோளம்பில் உள்ள முஸ்லிம் கிராமங்களை காட்டுங்கள் என்று கூறியிருந்தார். அதன்படி ஒருநாள் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து சுரேசலை கூறிய விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நான் நீர்கொழும்பில் இருக்கிறேன், பெரிய முல்லைக்கு வாருங்கள் என்று கூறினேன். ஒரு நாள் வேன் ஒன்றில் நால்வர் வந்தனர். அவர்கள் முஸ்லிம் ஆடைகளை அணிந்திருந்தனர். முஸ்லிம் கிராமங்களை பற்றி பார்க்க வந்ததாக கூறினாலும் அவர்கள் கட்டுவாப்பட்டி தேவாலயத்துக்கு அருகில் சென்று தேவாலய பற்றியே அதிகம் பேசினார்கள் என்று ஜூட் கிருஷாந்த பெரேரா என்ற நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் இவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக விவரங்களை சமர்ப்பித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிரான்சுக்கு சென்று ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து மனுதாரர் தரப்பு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதில் எந்தவொரு சட்டவிரோத தன்மையும் இல்லை என்பதை தெரிவிக்க வேண்டும். 2018 ஆண்டின் 24 இலக்க குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பு பெறுதல் பற்றிய சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டின் போலீஸ் அதிகாரி குழுவுக்கு பிறிதொரு நாட்டின் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழ் அண்மையில் சேர்க்கப்பட்ட திருத்தத்தின் மூலம் அதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படியே ஆசாத் மௌலானா என்ற நபரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்வது இடம்பெற்றது. ஜனக்னி சில்வா ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் பேரில் சட்டமாதிபர் அதற்கு பொறுப்பான நபர்களுக்கு
எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதபர் நிலந்தி ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருகின்றன. எனினும் ஜேகடி அல்விஸ் குழுவின் சட்டப்பின்னணி சிக்கலானது. அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் சட்டமாதிபர் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது? அருட்தந்தை ரொஹான் சில்வாவின் முறைப்பாட்டில் கடந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகள் சரியான முறையில் நடைபெறாததால் புதிய விசாரணை ஒன்றை நடத்துமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. முறைப்பாட்டின் மூலம் சிறைச்சாலை தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கூறப்பட்டிருந்தது. அதன்படியே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்று கூறிய பிரதி சொலிசிட்டர் சுகர் ஷஹீரத், விசாரணைகளின் போது போதுமான சான்றுகள் வெளிப்படுத்தப்பட்ட பின்னரே மனுதாரர் கைது செய்யப்பட்டார் என்றும், அதன்படி ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மனுவை நிராகரிக்குமாறும் அவர் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் மனுவை மேலதிகமாக பரிசீலிப்பது அடுத்த தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த மனு பரிசீலிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தண்ணி ருக்ஷான் சேனாதீர சுரை செலவின் ராஜேந்திர வெளிநாட்டு கடவு சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாரான போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தலைமை நீதியரசர் மனுதாரர் தரப்பு சட்டத்தண்ணிக்கு இதுகுறித்து பொருத்தமான சந்தர்ப்பத்தில் விவரங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தி இருந்தார். இதற்கிடையில் குறித்த மனுவின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த அருத்தந்தை ரொஹான் சில்வா சார்பில் ஆஜரான சுரேன் பெரேரா நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பிக்கும் போது மனுதாரர் இந்த வழக்குடன் ஜேகடி அல்விஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் ஜேகடி அல்விஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள ஊடகங்கள் சந்திப்பு ஒன்றில் அதனை சமர்ப்பித்தார். அந்த குழு அறிக்கையின் நிலப்பிரதி ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது மேன்முறையீட்டு நீதிமன்ற விதிகளுக்கு முரணாகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தலைமை நீதியரசரும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிக்கு இந்த விடயம் தொடர்பாக அடுத்த தவணையின் போது தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. எனவே மூன்று சந்தர்ப்பங்கள் இப்பாறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நீர்கொழும்புக்கூறு குழுவினை அனுப்புவது தொடர்பான தகவல். இது தொடர்பில் சுரேஷலே ஜூட் ரொஷான் என்பவரோடு பேசியிருக்கிறார். அது தொடர்பான ஆதாரங்களும் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு முக்கியமான விடயமாக சுரேஷலே இவை முன்னாள் ராணுவ தளபதி சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் எம்எஸ்ரீ பெர்னாண்டோ சிஐடி கிளைத்த வாக்குமூலத்திலேயே முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்க சுரை செலவை சந்திக்கவிருப்பதாக தெரிவித்ததன் மூலம் அவர் நாட்டில் தான் இருக்கிறார் என்பது உறுதியாகிறது என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் அவரது கடவுச்சீட்டு தொடர்பான விவகாரங்கள், கடவுச்சீட்டில் இருக்கிற பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறு மூன்று வகையிலான விடயங்களை நேற்றைய தினம் சட்டமாதிபர திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் உறுதிப்படுத்தி தன்னுடைய வாதத்தினையும் முன்வைத்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தியாக அமையப்படுகிறது. அந்த செய்தியோடு சேர்த்து இனியும் விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, கடந்த ஆட்சிகளில் இபிஎஃப் இடிஎஃப் நிதியில் 3000 கோடி மோசடி, தொழில் பிரதி அமைச்சர் மாயந்தி ஜெயசிங்க தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றை கொண்டு வருகிறது. கடந்த கால அரசாங்களின் ஆட்சிக் காலத்தில் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஆகியவற்றில் சுமார் 3000 கோடி ரூபாய் வரையிலான பெருந்தொகை நிதியை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மாயந்தி ஜெயசிங்க இவ்வாறு தெரிவிக்கிறார். கட்டுநாயக்கவில் உள்ள முதலீட்டு சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் மத்திய வங்கியின் பிணைமுறை கொடுக்கல் வாங்கல்கள், பங்குச்சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்படாத முதலீடுகள் மற்றும் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத பல்வேறு தனியார் நிறுவனங்களில் செய்யப்பட்ட முறையற்ற முதலீடுகள் ஊடாகவே இந்த நிதியை விரயம் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார். நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தின் உயர்வினாலும் அர்ப்பணிப்பினாலும் சேமிக்கப்படும் இந்த நிதியை கடந்த கால ஆட்சியாளர்கள் தங்களின் குறுகிய அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுக்காக தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அவர் சாடினார். அத்துடன் இத்தகைய நிதி துஷ்பிரயோகங்களை எதிர்காலத்தில் முற்றாக தடுக்கும் பொருட்டு அரசாங்கம் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் ஒரு கட்டமாக ஊழியர் சேமலாப மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஆகிய இரண்டையும் ஒரே ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டமைப்பில் கொண்டு வருவது தொடர்பிலான அவதானம் இப்போது செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே இது குறித்தான சாத்தியக்கூறுகள் இவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். இந்த குழுவினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையின் அடிப்படையிலேயே தொழிலாளர்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டபூர்வ மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதியமைச்சர் இவ்வாறு வலியுறுத்தியிருப்பது முக்கிய தகவலாக அமையப்படுகிறது. இப்போது பிரதானமாக பேசப்படுகிற விவகாரம் குறித்தான விடயத்துக்கு வரலாம். நீதிபதிகளின் வயதிலை நீடிக்க அமைச்சரவை அனுமதி என்பதான செய்தி, வினிசுரு விஸ்ராம வயச தீர்க்கிரியம் விட்ட கேபினட் அனுமதி என்பதாக லங்கா தீப பத்திரிகை இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது. வினிசுரு விஸ்ராம வயச தீர்க்கிரியமை யோஜனா விட்ட கேபினட் அனுமதி என்பதாக அருண பத்திரிகையும் இந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். கேபினட்
எடுத்திருக்கிற இந்த முடிவு குறித்து பல்வேறு பத்திரிகைகளிலும் இவ்வாறு செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கின்றன. நாட்டின் சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகளிலும் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் வயதிலே 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி ஆளுநர் குமார் ஜானாகி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தின் ஆட்சியர் நாணயக்கார முன்வைத்த விசேட அமைச்சரவை யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இந்த அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு அமைய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு அரசனுப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. என நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக நீதிமன்ற சட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. குறித்த சட்ட வரைவை தயாரிப்பதற்கான யோசனை சட்டவரைஞர் திணைக்களுக்கு அனுப்பி வைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. 1978 இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பின் 107(5) பிரிவின் பிரகாரம் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலை 65 குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் புதிய யோசனைக்கு அமைய வயதிலை 67 நீடிக்கப்பட உள்ளது. அந்த சட்டத்தின் இணைப்பிரிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலை 63 குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் புதிய யோசனைக்கு அமைய வயதிலை 65 நீடிக்கப்பட உள்ளது. மேல்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது ஓய்வு பெறும் வயதிலை 61 நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலை தற்போது 60 காணப்படுகிறது. தற்போதைய புதிய யோசனைக்கு அமைய மேல் மற்றும் கீழ்நிலை நீதிமன்றங்களின் சகல நீதிபதிகளின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படவிருக்கிறது. நீதிசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை இலங்கை சட்டத்தணிகள் சங்கம், மாவட்ட நீதிமன்ற சங்கங்கள், நீதிச்சேவை சங்கம் உட்பட நீதித்துறையின் தொடர்புடைய சகல தரப்பினரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள பின்னணியில் அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளவை குறிப்பிடத்தக்கது என்பது முக்கியமான விடயம். எனவே இந்த விவகாரத்தோடு சேர்த்து உதய கம்மன் பிள்ளை இது தொடர்பிலான கருத்துக்களை இவ்வாறு முன்வைக்கிறார். 22 திருத்தம் தொடர்பில் சரோஜன வாக்கெடுப்பு அவசியம், உதய கம்மன் பிள்ளை கோரிக்கை, பிரதமர் நீதியரசனின் பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சி என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பிரதமர் நீதியரசன் பதவிக்காலத்தை நீடிக்கும் உள்நோக்கத்துடன் ஒட்டுமொத்த நீதியரசனின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையில் அரசனப்பின் 22 திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இந்த திருத்தத்தால் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அனைவரும் பயனாளிகளாகுவதால் இந்த திருத்தத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாது. ஆகவே 22 திருத்தம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை ஜனாவை நடத்த வேண்டும் என பிவித்ருஹேல உரிமைய கட்சியின் தலைவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பில் உள்ள பிவித்ருஹேல உரிமைய கட்சி காரியத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உதய கம்மன் பிளவினால் இதுபற்றிய விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரதம நிதியரசர் பத்மன் சூரசேன எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் சேவையிலிருந்து ஓய்வு பெற உள்ளார். இவரது சேவை காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் ஆரம்பத்தில் முயற்சித்தது. அதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு வெளியானதன் பின்னர் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தது. நீதியரசர்களின் பதவிக்காலத்தை மாத்திரம் நீட்டிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு எதிர்ப்பு வெளியானது பின்னர் நீதியரசர்கள் உட்பட சகல நீதிபதிகளின் பதவிக்காலத்தையும் நீட்டிக்க அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது. இதற்கமைய நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையில் அரசனப்பின் 22 திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமர் நீதியரசரின் தனிநபரை இலக்காக கொண்டு இந்த திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. அரசாங்கத்திடம் எவ்வித குறுகிய நோக்கமும் இல்லாவிடின் பிரதமர் நீதியரசர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் 22 திருத்தத்தை முன்வைக்கலாம். அரசியலமைப்பின் 22 திருத்தத்தின் பயனாளர்களான உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் உள்ளதால் இந்த திருத்தத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாது. ஆகவே 22 திருத்தம் தொடர்பில் மக்களின் அபிப்பிராயத்தை கூறுவதற்கு ஜனாதிபதி சரோஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். அப்போது மக்களே இதற்கு சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்பதாக உதய கம்மன் பிள்ளை இதுபற்றிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே நேரம் நீதிச்சேவை சங்கம் நீதியமைச்சருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில் திருத்தமா வேண்டாம் என நீதித்துறை சேவை சங்கம் கோரிக்கை என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். எனவே இலங்கையில் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்களை பிரித்துவப்படுத்தும் முதன்மை அமைப்பான இலங்கை நீதிச்சேவை சங்கம் நீதித்துறை உறுப்பினர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ள அரசினப்பு திருத்த திட்டத்தை முற்றாக நிராகரித்திருக்கிறது என்பதுவே இந்த தகவல். எனவே இந்த முன்மொழிவு தேவையற்றது மாத்திரமன்றி நாட்டின் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் நடுநிலைமைக்கு பாரதூரமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என கூறி 9 முக்கிய காரணங்களை முன்வைத்து இந்த சங்கம் தனது எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவித்திருக்கிறது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அரசாங்கம் மணிக்கவர் நீதியமைச்சர் அரசின் நாணயக்காரருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த சங்கம் இவ்வாறு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதான தகவல். எனவே நீதித்துறை அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்காக எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கை குறித்து தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனிடம் பிரதானமாக இது பற்றி குறிப்பிடுகிற விவகாரத்தை நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது இங்கு மேற்கொள்ளப்படுகிற இந்த தீர்மானம், அதாவது நீதித்துறை அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதை கீழ்மட்டங்களில் பணிபுரியும் தகுதியான இளம் நீதிபதிகளின் தொழில்முறை முன்னேற்றத்தை கடுமையாக பாதிக்கும் என சங்கம் எச்சரித்திருக்கிறது. இது நீதித்துறையின் இயல்பான மறுமலர்ச்சியை தடுத்து பதவிகளில் தேக்க நிலையை உருவாக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழலில் இவ்வாறு திருத்தம் அவசர அவசரமாக கொண்டுவரப்படுவதன் பின்னணியில் உள்ள வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கங்கள் குறித்தும் நீதிச்சேவை சங்கம் கேள்விகளை எழுப்பியிருக்கமைய நீதித்துறையின் சுயாதீனமான செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் சாத்தியம், இளம் நீதிபதிகளின் பதவியர்களில் தேக்க நிலை ஏற்படுதல், திருத்த சட்ட முறைகளில் தெளிவான அணுகுமுறை இல்லாமல்
நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலத்தை பெறும் நீதிபதிகள் மீது அரசியல் செல்வாக்கு செலுத்தப்படக்கூடிய அபாயம், சட்ட ரீதியான ஓய்வு பெறும் விதிகளில் மாற்றம் செய்வதால் ஏற்படும் பிற சிக்கல்கள், நீதித்துறை அமைப்பின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பகத்தன்மையை பாதிக்கப்படல், நீதித்துறை சார்ந்த முக்கிய பங்குதாரர்களுடன் பரந்த அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படாமை, முன்மொழிவு கொண்டுவரப்படும் காலம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்த கவலைகள், நீதிமன்றத்தின் வழக்குகளை நிர்வகிப்பதற்கும் திறன், ஒட்டுமொத்த செயற்பாடுகள் ஏற்படக்கூடிய தொய்வு உள்ளிட்ட 9 முக்கிய காரணிகள் குறித்து அந்த சங்கம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறுகிய கால நிர்வாக வசதிகளை கருத்தில் கொள்ளாமல் நீதித்துறையின் நீண்டகால நலன் மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு சட்ட வாக்காளர்களையும் அரசு அதிகாரிகளையும் சங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அரசலுப்பு ரீதியாக நீதித்துறையில் மாற்றங்களை கொண்டு வரும்போது சட்ட சமூகத்தின் அனைத்து தரப்பினருடன் விரிவான கலந்தாலோசனைகளை நடத்திய பிறகே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் அரசு நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை உணர்வுபூர்வமான விதமாக உருவெடுத்துள்ள நிலையில் நீதித்துறையில் மறைமுகமாக தலையிடும் எந்தவொரு முயற்சியும் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கடும் விமர்சனங்களை சந்திக்கும். தங்களது கவலைகளுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை இத்திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடரப்போவதாக இலங்கை நீதி சேவை சங்கம் உறுதியாக இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பதான தகவலை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதனிடம் மற்றும் ஒரு தகவல், ஜனாதிபதி சட்டத்தணிகள் கூட்டாக வலியுறுத்தி இருக்கிற ஒரு விகாரம் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது, நீதித்துறையின் சுயாதீனத்தில் கை வைப்பது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முதல் படியாக அமையும், நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ரகசியமான முறையில் அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு முன்னெடுக்க முயற்சி அரசாங்கம் கைவிட வேண்டும், இந்த யோசனை நிறைவேற்றப்படுமாயின் நீதியமைச்சர் அரசின் ஆணைக்கார பதவி விலக வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தணிகள் கூட்டாக இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். புதிய அரசியலமைப்பை உருவாக்கவே மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதை விடுத்து தனிப்பட்ட நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீதிபதி ஜனாபி சட்டத்தினரான சாலி பிரஸ், எம் ஏ சுமந்திரன், ஸ்ரீநாத் பெரேரா மற்றும் சட்டத்தணிகள் கூட்டாக நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த விசேட ஊர்கால சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மிக மோசமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், நாட்டு மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துவிட்டது, நீதிமன்றங்களில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை உயர்வடைந்து விட்டது ஆகிய காரணிகளால் நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதாக அரசாங்க தரப்பில் குறிப்பிடப்படும் காரணிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை. நீதியரசர்களின் பதவிக்காலம் தொடர்பில் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற பந்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக இதனை மாற்றியமைக்க முயற்சிப்பது முறையற்றது. கடந்த கால அரசாங்கங்கள் தமது தனிப்பட்ட மற்றும் சந்தர்ப்பவாத நலன்களை முன்னிலைப்படுத்தி அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொண்டதே தனிப்பட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டதால் நாட்டின் அரசு நிர்வாக கட்டமைப்பை வீழ்ச்சியடைந்தது. நீதிமன்றத்தால் பதவி நீக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பதவிக்காலத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கே களவான திருத்தம் கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்டது. அரசியலமைப்பின் 7, 18, 20 ஆகிய திருத்தங்கள் தனிப்பட்ட நலனை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி கொண்டுவரப்பட்டது. அரசியலமைப்பின் 20வது திருத்தம் இரட்டை குடியுரிமை கொண்ட நபர் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக 3-2 பெரும்பான்மையுடன் கொண்டுவரப்பட்டது. இதனால் நாட்டுக்கு ஏதும் பலன் கிடைக்கப்பெறவில்லை, அதுவே மிகுதியாகின அழிவுதான் இங்கே ஏற்பட்டது. நீதியரசர்களின் பதவிக்காலம் தொடர்பில் அரசாங்கம் எத்தரப்புடனும் விரிவான பேச்சுவார்த்தையை வெளிப்படையாக முன்னெடுக்கவில்லை, ரகசியமான நகர்வுகளையும் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் பதவியில் இருக்கும் என்று எம்மால் குறிப்பிட முடியாது. அதனை மக்களை தீர்மானிக்க வேண்டும். நீதித்துறையில் ஆதிக்கம் கொள்ளும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறோம் என்பதாக இவ்வாறு சாலி பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் ஸ்ரீநாத் பெரேரா ஜனாபி சிறந்த

தாமதம் இல்லாமல் நிரப்பப்படும். ஆனால் அண்மை காலமாக உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் காணப்படும் 8 நீதியரசர்களுக்கான வெற்றிடத்துக்கே இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை. இதனால் பெருமளவிலான வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றன. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் இது தெரியவில்லை. தமது மனதில் உள்ள நோக்கத்தை முன்கொண்டு செல்வதற்காக நீதியரசர்களுக்கான நியமனங்களை வழங்குதல் இழுத்தரிக்கப்படுகிறது என்ற பிரச்சினை காணப்படுகிறது. ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த செயற்பாட்டுக்கு எதிராக சட்டத்தணிகள் சமூகம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதனால் நாம் பல விமர்சனங்களுக்கும் உள்ளாகலாம். சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையை பாதுகாப்பதற்காகவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதாக ஜனாதிபதி சிறந்தனர் ஸ்ரீநாத் பிரிரா இவ்வாறு கூற ஜனாதிபதி சிறந்த எம் ஏ சுமந்திரன் கருத்து வெளியிடும் போது புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 2 ஆண்டுகள் கடந்தும் இதுவரையிலும் அதற்குரிய முன்னேற்றகரமான எவ்வித நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. மாறாக அரசமைப்பு திருத்தம் ஊடாக நீதியரசன் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதித்துறையின் சுயாதீனத்தில் கை வைப்பது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முதல் படியாக அமையும். நீதிரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கு ரகசியமான முறையில் அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு முன்னெடுக்கும் முயற்சி அரசாங்கம் கைவிட வேண்டும். அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு எதிராக சட்டத்தணிகள் சமூகமும் சிவில் சமூக அமைப்பும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஆகவே இவ்வாறான எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த யோசனை நிறைவேற்றப்படுமாயின் நீதியமைச்சர் ஹரிஜன நாணயக்கார பதவியிலக வேண்டும் என்பதான கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்கள். இது ஜனாதிபதி சட்டத்தணிகள் மூவருடைய பிரதானமான கருத்து. இதுநேரம் இதனோடு இணைந்து மேலும் சில செய்திகள் காணப்படும். அனைத்து தரப்பினரும் இதற்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிறோம். அந்த வகையில் நீதித்துறையுடன் தொடர்புடைய இப்பொழுது நீதிபதிகளின் வயதிலேயே நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிற நிலையில் அதுக்கு எதிரான கருத்துக்கள் ஒவ்வொரு தரப்பினமிருந்தும் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ஜனநாயக ஆட்சி முறைக்கு மோசமான விளைவினை தரும் என்பதாக ஜனாதிபதி சிறந்தனே சாலிய பீரிஸ் ஒரு அறிக்கையின் மூலமாகவும் மேலதிகமாக இது பற்றிய தன்னுடைய தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கிறார். இவர் சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதே. அறகல காலப்பகுதியில் இவருடைய செயற்பாடு பெரிதும் போற்றப்பட்டது, பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஓய்வெறும் வயதை நீடிக்கும் விவகாரம் நீதித்துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுவே அவருடைய நிலைப்பாடாக அமைகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிப்பதற்காக இலங்கையின் அரசியலமைப்பில் திருத்தம் செய்வதற்கும் ஏனைய நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதையும் 2 ஆண்டுகள் நீடிப்பதற்கான யோசனையொன்றை நீதியமைச்சர் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்து ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் அவர் தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார். அதாவது அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெறுவதற்கு முன்பு இது தொடர்பில் கேள்விப்பட்டு தன்னுடைய கருத்தினையும் பேஸ்புக்கில் அவர் இவ்வாறு பதிவிடுகிறார். அதாவது வழக்குகள் தேங்குவதை தடுப்பதற்காக அனுபவம் மிக்க நீதிபதிகளை சேவையில் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு இலகுவான நடவடிக்கையாக இதற்கு ஆதரவளிப்பவர்கள் இதனை அறிமுகப்படுத்திய போதிலும் இதனால் அந்த பிரச்சினை தீரப்போவதில்லை என்பதோடு இது இலங்கையின் நீதித்துறைக்கு கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தும், எதிர்காலம் குறித்து சரியாக சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகவே அமையும், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் தொடர்பான பிரச்சினைகளில் அச்சமின்றியும் எதிர்கால தொலைநோக்கு பார்வையுடனும் பலமுறை கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளை எடுத்த நீதி சேவை சங்கத்தின் உறுப்பினர்கள் ஏகமனதாக இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தமைக்கான காரணம் இதன் மூலம் தெளிவாகிறது. இந்த நடவடிக்கையின் பாரிய பாதகமான தாக்கம் வரவிருக்கும் பல தசாப்தங்களில் காணப்படும் என்பதோடு தற்போதைய ஜனாதிபதி

பாராளுமன்றம் மற்றும் ஓய்வுபெறும் வயதை நீடிக்கப்படும் நீதிபதியின் பதவிக்காலத்துக்கும் அப்பால் நிதித்துறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நடவடிக்கையானது ஜனாதிபதி அனுகுமார் ஜானகவின் பாரம்பரியத்துக்கும் ஒரு கரையாக அமையும். கடந்த காலத்தில் இலங்கையின் நீதித்துறையில் சுயாதீனத்தில் வெட்கமின்றி தலையிட முயன்றுகிறதையில் தங்களதே அத்தகைய நடவடிக்கையினாலேயே தங்களது வீழ்ச்சியை தேடிக்கொண்ட ஏனைய ஜனாதிபதிகளின் பட்டியலில் ஜனாதிபதி அனுகுமாரவும் இணையக்கூடும். சிரேஷ்ட நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசமைப்பு திருத்தம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. ஏனெனில் அந்த வயது எல்லை நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி குறிப்பிட்டுள்ள அரசமைப்பு பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் நியமிக்க மற்றும் நீக்கம் நடைமுறை, நீதிபதிகள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதும் அதே அத்தியாயம். அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்கள் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பை இழக்க செய்யும் ஒரு ரகசிய நடைமுறை மூலமல்லாமல் அனைவரது கருத்துக்களையும் கேட்டறியும் நடைமுறை மூலமாகவும். இந்த சம்பவத்தில் எந்த ஒரு பங்குதாரரிடமிருந்தோ அல்லது பொதுமக்களிடமிருந்தோ எந்த ஒரு கருத்து கேட்பும் நடத்தப்படவில்லை. இலங்கை தலைவர்கள் பொதுமக்களின் நன்மைக்காக என கூறிக்கொண்டு உண்மையில் தங்களது அரசியல் இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களில் அவசர அரசியலமைப்பு திருத்தங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த திருத்தங்கள் அவற்றினால் ஏற்படும் பாதகமான விளைவுகள் குறித்து யோசிக்காமலேயே நிறைவேற்றப்பட்டன. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் குடிமுறையை ரத்து செய்வதற்காக இலகுவாக்கிய முதலாவது திருத்தம் 1977 பாராளுமன்றத்தின் ஆய்காலத்தை 6 ஆண்டுகள் நீடித்த நான்காவது திருத்தம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் சர்வாதிகார அதிகாரங்களை பயன்படுத்திய 18வது மற்றும் 20வது திருத்தங்கள் அதற்கு சில உதாரணங்கள் மாத்திரமே. எனவே ஸ்ரீமா பண்டாரநாயக்கவின் குடியுரிமையை ரத்து செய்வதை இலகுவாக்கிய முதலாவது திருத்தம், 1977 பாராளுமன்றத்தின் ஆய்காலத்தை 6 ஆண்டுகள் நீடித்த நான்காவது திருத்தம் மற்றும் 18வது திருத்தம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் கொண்டுவரப்பட்டது, 20வது திருத்தம் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் கொண்டுவரப்பட்டிருந்தது. எனவே சிரேஷ்ட நீதிபதிகளும் ஓய்வுபெறும் வயதை நீடிப்பதற்கும் அவர்களது பதவிக்காலத்தில் என்பது கருத்து கேட்பு நடைமுறையின் ரகசியமாக திட்டமிட்டுள்ள இத்தகைய திருத்தமானது நீதித்துறையின் சுயாதீனம் மற்றும் கேள்விகளை எழுப்பும் என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைக்கிறார். அவருடைய கருத்து அவ்வாறு வெளியாகி இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மேல் பரிசீலனை செய்யவில்லை. நீதிபதிகளின் வயதிலேயே நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து தேசிய மக்கள் சக்தி செயலர் என்பதான செய்தி வீரகேசரி பத்திரிகை தகவலை தருகிறது. எனவே நீதிபதிகள் வயதிலேயே நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் மேல் பரிசீலனை செய்யும் எந்த கலந்துரையாடலும் அரசாங்கத்துக்குள் இடம்பெறவில்லை. அதனை அனுமதித்துக் கொள்வதற்காக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் தொடர்பில் அசித்த நிரோஷன் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயம் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்கே இவ்வாறு தெரிவிக்கிறார். இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மேல் மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுடன் கேட்டிருப்பதாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அசித் நிரோஷன் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களின் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதிலேயே மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. தற்போதனை அனுமதித்துக் கொள்ள அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அதே நேரம் இந்த தீர்மான தொடர்பில் தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். ஆனால் நீதிபதிகளின் வயதிலேயே நீடிக்கும் அரசாங்கம் எடுத்துள்ள இந்த தீர்மானத்தை மீள பரிசீலனை செய்யும் எந்த கலந்துரையாடலும் அரசாங்கத்துக்குள் இடம்பெறவில்லை என்றாலும் அமைச்சரவைக்கு தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அங்கு அது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கிறோம். அத்துடன் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் தொடர்பில் அசித்த நிரூஷன் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் அவர்களின் அதிருப்தியை வெளியிட்டிருந்ததை நான் கண்டேன். என்றாலும் அசித்த நிரூஷன் தெரிவித்த விடயம் அவரது தனிப்பட்ட கருத்தாகவும் அது பொதுவாக கலந்துரையாடி தெரிவிக்கப்பட்ட விடயமில்லை. அதனால் அவரது கருத்து அரசாங்கத்தின் கருத்தாக கருத முடியாது என்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்க இவ்வாறு கூறுகிறார். இதனிடம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் இதற்கு எதிர்ப்பு வெளியாகிறது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்தும் யோசனைக்கு தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்து கடும் எதிர்ப்பு. கட்சியிலும் எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து கேட்டபோது மௌனமாக இருக்குமாறு கூறினார்கள் என்பதாக சட்டத்தரணி லால் விஜயநாயக்க என்பதான தகவல். லால் விஜயநாயக்க தான் நல்லாட்சி காலப்பகுதியில் புதிய அரசியலமைப்பினை கொண்டுவருவதற்காக மக்கள் கருத்தரையும் செயற்பாடுகள் உள்ளிட்ட முக்கியமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர். எனவே நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் யோசனைக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய குழு செயற்குழு உறுப்பினர் சிறந்த லால் விஜயநாயக்க எதிர்ப்பினை தெரிவித்து நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பினை நடத்தியிருந்தார். இதைத் தொடர்பில் அவர் தன்னுடைய நிலைப்பாடு, அதே நேரத்தில் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு என்று சில விடயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் இது பற்றி குறிப்பிடும்போது தேசிய செயற்குழுவிலும் நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைமை
குழுவிலும் தேசிய செயற்குழுவிலும் அங்கம் வகிக்கிறேன். நான் ஏன் இதற்கு எதிராக செயற்படுகிறேன்? நான் இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழுவிலோ அல்லது வேறு எந்த ஒரு குழுவிலோ நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தும் இத்தகைய தீர்மானம் எடுக்கப்படவில்லை. நான் இதுகுறித்து கேட்டபோது என்னை மௌனமாக இருக்கும் அவர் கூறினார்கள், நான் 55 ஆண்டுகள் சட்டத்தண்ணி தொழிலில் இருந்திருக்கிறேன், 60 ஆண்டுகள் இடதுசாரி இயக்கத்தில் இருந்திருக்கிறேன். எனது அரசியல் ஒரு தத்துவத்தின் மீதும் கொள்கையின் மீதும் நாகரிகமான சமூகத்திற்காகவே கட்டி எழுப்பப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்காக நடத்திய ஒரு போராட்டம் இதுவல்ல. பீலிக்ஸ் டயஸ், ஜி ஆர் ஜெயவர்தன, நிஹால் ஜெயவிக்ரம் போன்றவர்களுடன் நான் போராடியிருக்கிறேன். நாகரிகமான சமூகத்திற்காக நீதிமன்றத்தில் சுயாதீனத்தை பாதுகாப்பதே அந்த ஒரே நோக்கம். எனவேதான் இன்றும் நான் அதற்காக போராடுகிறேன். இது ஒரு தன்னிச்சையான நாகரிகமற்ற தீர்மானமாகும். வெவ்வேறு ஆட்சி காலங்களில் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்காக போராடிய நான் தற்போதைய முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் அதே அர்ப்பணிப்பின் அடிப்படையிலேயாகும். இத்தீர்மானம் தன்னிச்சையானது மட்டுமன்றி நாகரிகமற்றது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்று அவர் இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தேசிய மக்கள் சக்தியினுடைய சடதனையில் லால் விஜயநாயக்க தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைய பெறுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ராஜபக்சேக்களை காப்பாற்றவா சங்க மாநாடு என்பதான ஒரு செய்தி. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கில் மாசங்க மாநாடு நடத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் சமீர பெரேரா இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். ராஜபக்சே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறைக்கு செல்வதனை தடுத்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் சில பௌத்த பிக்குகள் இந்த மாநாட்டை நடத்துவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ராஜபக்சேக்களை காப்பாற்றும் இந்த நாடகத்துக்கு பௌத்த பிக்குகளினால் செல்ல முடியாது என்றும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதை தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியாக இவ்வாறு தந்திருக்கிறது. இந்த மாநாடு பௌத்த மதத்தை பாதுகாக்கும் நோக்கிலோ பௌத்த மதத்தை மேம்படுத்தும் நோக்கிலோ நடத்தப்படுவதல்ல எனவும் அவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் மாநாடு நாட்டு மக்களினது நாட்டினதோ நலனை கருத்தில் கொண்டு நடத்தவும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குற்றச்செயல்கள், கொலைகள், ஊழல்கள் போன்றவற்றை மேற்கொண்ட ராஜபக்சே தரப்பினர் சிறைக்கு செல்வதை தடுக்க நோக்கில் இந்த சங்க மாநாடு நடத்தப்படுகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். மோசமான ராஜபக்சே தரப்பினரை பாதுகாக்கும் நோக்கில் இந்த மகா சங்க மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் அவர் இவ்வாறு கூறியிருப்பது அவதானிக்கத்தக்கது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். மேலும் சில பிரதானமான தகவல்கள் இவ்வாறு இன்றைய தினம் நாளடிகளில் வெளியாகி இருக்கிறதே. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உலக சந்தையில் பல மடங்கு உயர்வு, எரிபொருளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் வருமா? ஜனாதிபதியின் அவசர சந்திப்பை கோரிய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதான செய்தி. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மசுகெண்ணெய் விலை பெருமளவில் உயர்ந்துள்ளதாலும் அது தொடர்பான நிலையற்ற தன்மை மாற்றும் அதனால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதி நண்டுகுமார் சனைக்குடம் அவசர சந்திப்பை கோரியிருக்கிறது. உலக சந்தையில் நிலவும் இந்த நிலைமை இலங்கைக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதான பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையிலே இது தொடர்பான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் டி கே ராஜகிருணா நிலவும் பாதகமான போக்கு குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். இம்மாத தொடக்கத்தில் காணப்பட்ட விலைகளுடன் ஒப்பிடுகையில் உலக சந்தையில் டீசல் விலை 45 விதத்தாலும் பெட்ரோல் விலை 30 விதத்தாலும் உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையில் முழுமையாக எரிபொருள் இறக்குமதியை நம்பியிருக்கும் இலங்கை போன்ற நாட்டுக்கு இந்த நிலைமையை தாங்கிக் கொள்வது மிக கடினமாக இருக்கும். இதனால் நிலவும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய புதிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடவே நாங்கள் ஜனாதிபதியின் சந்திப்பை கோரியிருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது என பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீர் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதாகவும் இதனால் மின் உற்பத்திக்கான எரிபொருள் தேவை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதுமான அளவு நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாதால் மின்சாரத்தை வழங்குவதற்காக கூட்டுத்தாபனத்திடம் உள்ள எரிபொருள் இருப்பை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியிருப்பது மற்றொரு பாரிய சவாலாகும் எனவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் இந்த செயற்பாடு, அதாவது எரிபொருள் கூட்டுத்தாபனம் விரைவில் ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறது, என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆராய, எனவே எப்படியும் எரிபொருளுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன என்பது முக்கியமானது. ஒரு பக்கம் எல்லினோ தாக்கம் குறித்தான தகவல்கள் வெளியாகி வருகிற நிலையிலும் ஈரான் அமெரிக்க மோதல் காரணமாக ஏற்பட்டிருக்கிற நிலைமைகள் காரணமாகவும் இந்த செய்திகள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. அவ்வாறு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைவே ஏற்படக்கூடும். அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருந்தது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் இந்த தகவலை நாங்கள் அவதானித்திருந்தோம். கிரிக்கெட்
நிர்வாகத்தினரோடு ஜனாதிபதி ஒரு சந்திப்பினை நடத்தியிருந்தார். எனவே அதாவது கிரிக்கெட் மறுசிறப்பு குழுவுக்கும் ஜனாதிபதி இடம்பெற்ற சந்திப்பு இது தமிழன் பத்திரிகை வழியாக இருக்கிறது. ஜனாதிபதி அனந்தகுமார் சானிக்கும் இலங்கை கிரிக்கெட் மறுசிறப்பு குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதோடு நாட்டில் கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றத்துக்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்தும் ஜனாதிபதியினால் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே, ஜனாதிபதியின் பணிக்குளம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, இலங்கை கிரிக்கெட் மறுசிறப்பு குழுவின் தலைவர் இரான் விக்ரமரத்ன மற்றும் அதன் ஏனைய உறுப்பினர்களான ரோஷான் மகாநாம, அவந்தி கொலம்பகே, உப்புல் குமார பெரும, துஷிரோ ரதல்ல, சிதத் வெத்தமுனி, டினால் பிலிப் ஆகியோரும் இந்த சந்திப்பில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவலாக இதனை நாம் அவதானிக்கின்றோம். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்திய அபிவிருத்தி திட்டங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை என்பதான ஒரு செய்தியை இது வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. இந்திய அரசின் நிதியுடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி கர திட்டங்களில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கைக்கான இந்திய உயரசானிகர் சந்தோஷ் ஆகியோருக்கிடையில் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய நிதியுடன் செயற்படுத்தப்படும் உட்கணிப்பு திட்டங்களை அமல்படுத்துவதில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் இத்திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக ஒப்பந்தங்களை புதுப்பிப்பது தொடர்பாகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், நகர அபிவிருத்தி, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு, வீடமைப்பு, புனரமைப்பு, நீர்வளங்கள், மீன்பிடி, நீரியல் வளங்கள், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகிய அமைச்சர்களின் கீழ் மதிப்பாய்வு செய்யப்படும் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் பேரழிவு மீட்பு மற்றும் மறுசிறப்புக்காக இந்திய அரசினால் வழங்கப்பட்ட 450 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மற்றும் மானிய உதவியின் கீழ் நிதியளிக்கப்படும் திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் மீளாய்வு செய்யப்பட்டது. மேலும் இத்திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கும் ஏற்பார்வையிடுவதற்கும் ஜனாதிபதி செயலகத்திற்குள் விஷேட அலகு ஒன்றை அமைப்பது குறித்தும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் செயலாளர் கலாநிதி ஹரிசன சூரியபெரும, கடற்றொழில் மற்றும் நீரல் வள அமைச்சர் செயலாளர் கொலித்த கமல் ஜனதாச மற்றும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகள் உட்பட பலர் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே இது இந்திய அபிவிருத்தி திட்டங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை என்பதான செய்தியினை நாங்கள் காணலாம். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவலை இவ்வாறு தரப்படுகிறது. அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, போலீசியே தீரணைய வெனஸ்வை. போலீசாரனுடைய தீர்மானத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. தேவினூர காவடியட்ட அவசரம் என்பதாகும் இந்த செய்தி. தேவினூர காவடிக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சியலு கண்டாயம் விளட்ட நட்டன் இட என்பதான தகவல். அனைத்து குழுக்களுக்கும் ஆடுவதற்கு வாய்ப்பு. தர்ஜன விளட்ட பய நத்திரகரண்ட பயப்பட்டு இந்த இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்த முடியாது என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி அருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. தேவினூர விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த இசல பிறகுறவில் கடந்த வருடம் நடமாடிய அனைத்து காவடி நடன குழுக்களும் இம்முறையும் நடனம் அனுமதி வழங்குவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் பெரகராவில் காவடியாட்ட சர்ச்சை, அனுரவை விட கஞ்சிப்பான இம்ரானுக்கு அதிக அதிகாரம், உதய கவர்மெண்ட் பில கருத்து என்பதான செய்தி. இலங்கையில் ஜனாதிபதி அனந்தகுமார் சனக்கை விட பாதள உலக குழு தலைவர் கஞ்சிப்பான இம்ரான் செல்வாக்கு மிக்கவர் என்பதாக உதய கவர்மெண்ட் பில இந்த குற்றச்சாட்டினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் என்பது பிரதானமானதே. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற சிதல் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறைந்த நாட்டு மக்கள் அனந்தகுமார் சனக்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவி வழங்கிய போதிலும் தற்போது நாட்டை ஆள்பவர்கள் வேறு மூன்று நபர்கள். ஜேபி கட்சியின் பொதுச்சாட்டியலின் செல்வா, கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகி மற்றும் பிரபல பாதள உலக குழு தலைவர் கஞ்சிப்பான இம்ரான் ஆகியோரின் நாட்டை ஆட்சி செய்கிறார்கள். இலங்கையர் வரலாற்றில் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களிலும் பௌத்த பிரகர நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை. எனினும் தற்பொழுது பிரகரா ஒன்றில் எவ்வாறான அங்கங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இரண்டு போர்ண விதங்களில் பாதள குழுக்களை இல்லாதொழிப்பதாக கூறிய நபர் ஒருவரது வார்த்தைகளை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். எனினும் உண்மையில் தற்பொழுது நாட்டை ஆட்சி அனந்தகுமார் அல்ல, வேறு மூவர் என்பதை தற்போது மக்களுக்கு புரிந்துள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பௌத்த பிரகர நிகழ்வு ஒன்றில் காவடி நடனத்தை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை கஞ்சிப்பான இம்ரானை தீர்மானிக்கிறார். இலங்கை வரலாற்றில் இதுவரையில் பௌத்த பிரகர நிகழ்வு ஒன்றில் என்னென்ன அங்கங்கள் உள்ளடக்க வேண்டும் என பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் இதுவே ஆகும். எதிர்வரும் காலங்களில் பாதள உலக குழு உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்ததால் தலதா மாளிகை பிரகர நிகழ்விலும் மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாக உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே உதய கம்மன் பிள்ளை இங்கே மூன்று வெவ்வேறு நபர்களை சுட்டிக்காட்டி என்பதை அவதானிக்கலாம். ஒன்று டில்வின் சில்வா, இன்னும் ஒருவர்
பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகி இன்னும் ஒரு பக்கம் கஞ்சிப்பானை இம்ரான். ஏற்கனவே கிறிஸ்தவ சமூகத்துக்கும் பௌத்த சமூகத்துக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதாக ஒரு கருத்தாடலை உருவாக்கி வருகிற ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு இவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் காணலாம். இதே நேரம் உலப்பன சுமங்கல தேரருடைய கவலை இவ்வாறு வெளியாகிறது. பௌத்த மதத்துக்கு பேரழிவு நிலைமை என்பதாக அவர் கவலைப்பட்டிருக்கிறார். எமது நாட்டில் தற்போது நடைபெறும் பௌத்த பிரகாரங்களை பிக்குகள் அல்லது சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டுக் குழுக்கள் அல்லது பாதாள குழுக்களை தீர்மானிக்க நிலை உருவாகி இருப்பதாக அவருடைய கருத்தினையும் தமிழன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. இது பௌத்த மதத்துக்கு ஒரு பேரழிவு நிலை என்பதாக அவர் கருதுகிறார். பௌத்த மதத்தின் பாரம்பரிய விழுமியங்களுக்கும் மதரீகங்களின் புனிதத்தன்மையும் படிப்படியாக இது சீர்குலைத்து வருகிறது என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. மலையக மக்களின் காணி உரிமையை ஐக்கிய மக்கள் சக்தி அரசு உறுதிப்படுத்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதான தகவல். நமது நாட்டின் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசும் இன்றும் இந்த மலையக மக்களை தோட்டத் தொழிலாளர்களாக மாத்திரம் அளித்து வருகின்றன. நாம் இந்த மக்களை நாட்டின் காணி உரிமையை கொண்டு தோட்டத் தொழில் முனைவோராக பலப்படுத்தும் என்பது எதிர்க்கட்சியினருடைய கருத்து. ஐக்கிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் வருடாந்த மாநாடு நேற்று முன்தினம் பலாங்குட சன்சிட்டி ஹோட்டலில் இடம்பெற்றது. ஐக்கிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுஜித் பெரேராவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார். தேர்தல் காலத்தில் பல்வேறு தரப்பினரும் காணி உரிமை வீட்டுரிமை கொடுப்பவர்கள் மற்றும் சம்பளம் பற்றி பேசுகிறார்கள். ரூபாய் 1000 1500 2000 என சம்பளம் பற்றி பிரஸ்தாபிக்கிறார்கள். இன்று ரூபாய் 1750 கிடைப்பதும் பறிக்கப்படும் குழந்தையின் கிலோ எண்ணிக்கையின் அடிப்படையிலேயாகும். மலையக மக்களின் பெரும்பான்மையானோர் இன்றும் லயன் தொடர்கூடிய இருப்புகளிலே வசித்து வருகிறார்கள். நமது நாட்டின் தேயிலை காணிகள் 60% பெருந்தோட்ட வர்த்தகர்களுக்கு சொந்தமாக காணப்படுகிற போதிலும் அவர்கள் சுமார் 30% தேயிலை உற்பத்தியை செய்கிறார்கள். ஆனால் 40% காணிகளை மட்டுமே கொண்டுள்ள சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் 70% பங்களிப்பை பெற்றுத் தருகிறார்கள். இந்த சம்பள பிரச்சினைக்கு தீர்வு என்பது சம்பளத்தை அதிகரிப்பது மட்டுமல்ல, மாறாக அரசு மற்றும் தனியார் தோட்டங்களாக தேயிலை பயிரிடப்படாத தேயிலை பரிசைக்கு பொருத்தமான தரிசனங்களை இந்த தோட்ட சமூகத்துக்கு பிரித்து வழங்கி அவர்களை சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக வலுவூட்டி சொந்தமாக வீடு ஒன்றை கட்டிக்கொண்டு தேயிலை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார். இன்று இந்த மலைக பிரதேசங்களை அண்மித்த கல்வித்துறையில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. உபகரணங்கள் போதிக்கு மற்றும் மனிதவள பற்றாக்குறைகளும் இதில் நிலவுகின்றன. அதேபோல் சுகாதாரத்துறையிலும் குறைபாடுகள் காணப்படும். இந்த பிரதேசங்களை ஒருங்கிணைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதி செயலணி ஒன்றை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். மலைக மக்களை வலுவூட்டினால் அவர்களை சம்பளம் பெறும் தொழிலாளர்களாக இருக்கச் செய்வதை விட தொழில் முனைவோராகவும் மாற்ற முடியும். அச்சமயம் தேர்தல் காலத்தில் கூட அவர்களை எவராலும் ஏமாற்ற முடியாது போகும். இதனூடாக அவர்களால் பொருளாதார ஏணியின் உச்சத்துக்கு செல்ல முடியும். தோட்ட சமூகத்துக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என கூறும் இந்த அரசாங்கம் திருமணமான சட்டம் ஒன்றை பயன்படுத்திக் கொண்டு தோட்ட சமூகத்தை தோட்டங்களில் இருந்து வெளியேற்றி வரும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது. இதுகுறித்து பாராளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன் என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதனிட மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சிகரெட் புகையிலை விற்பனைக்கு நிரந்தர தடை விதிக்க நடவடிக்கை என்பதான ஒரு தகவல் இதே ஏனைய நாளிடுகளிலும் வெளியாக இருக்கிறது. வீரகேச பிரதிநிதியை நாங்கள் அவதானிக்கலாம். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விஷேட மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிட்ட. நாட்டில் வாய்ப்பு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வெற்றிலை பாக்குடன் புகையிலை கலந்து விற்பனை செய்தல் மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெற்றிலுடன் புகையிலையுடன் சேர்த்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றம். 2016 வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைவாக புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் சாதாரணமாக வெற்றிலை பாக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதோடு புகையிலை கலந்த வெற்றிலை மற்றும் பாபுல் மாவா போன்ற புகையிலை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புகையிலை விற்பனை தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்கு பொதுச் சுகாதார பரிசோதனைகள், உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள், வதுவரி திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகிய 4 பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு 2000 ரூபாய்க்கும் குறையாத அபராதமும் ஒரு வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனையும் அல்லது 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படலாம் எனவும் அவர் இவ்வாறு கூறுகிறார். இதேவேளை புகையிலை மற்றும் பாக்கு மெல்லுவதால் ஆண்டுக்கு புதிதாக 3808 வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுவதுடன் நாளொன்றில் சராசரியாக 3 உயிரிழக்கிறார்கள். வெற்றிலையுடன் புகையிலை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் இவற்றில் சுமார் 80% உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும், சாதாரண மக்களை இந்த ஆபத்திலிருந்து மீட்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறப்படுகிறார். இதேவேளை 2010 பிறகு பிறந்த அனைத்து பிரஜைகளுக்கும் ஆயுட்காலம் முழுவதும் சிகரெட் விற்பனை செய்வதையோ அல்லது கொள்முதல் செய்வதையோ தடை செய்யும் நோக்கத்தில் சட்டம் ஒன்றை தயாரிக்க, அதாவது டொபிகோ ஃப்ரீ என்ற எண்ணிக்கரவின் அடிப்படையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விஷேட மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க அவ்வாறு கூறுகிறார். அவ்வாறு சட்டம் வந்தால் அது வரவேற்கத்தக்கது, அது இலங்கை வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்த அவதானத்தை செலுத்த போறோம். இறக்குமதி செய்யப்பட்ட 1025 வாகனங்கள் துறைமுகத்தில் தொடர்ந்து முடக்கம் என்பதான தகவல். இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1025 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை சங்கம் தெரிவித்திருக்கிறது. அவற்றில் 625 வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகின்றன என இலங்கை சங்கத்தின் ஊடகப் பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதன்படி எவ்வித சுங்க குற்றங்களும் இன்றே விடுவிக்கப்படாத வாகனங்களை சுங்க கட்டளை சட்டத்தின் 129 பிரிவுக்கு அமைவாக ஏலம் விடுவதற்கோ அல்லது டெண்டர் கோரி விற்பனை செய்வதற்கோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்க, நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளையும் ஒரு மாதத்துக்குள் அதற்குரிய அனைத்து வரிகளையும் செலுத்தி விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் குறித்த சட்டத்தின் கீழ் அவற்றை விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு தேவையான வரித்தொகையை அறவிட்டுக் கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய வரிகளை செலுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் தொகையை கொண்டு துறைமுகம் மற்றும் களஞ்சிய கட்டணங்களை செலுத்த முடியும். அந்த கட்டணங்களை செலுத்திய பின்னரும் எஞ்சிய தொகை ஏதேனும் இருப்பின் அதனை தொடர்புடைய இறக்குமதியாளர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சந்தன புஞ்சிகேவா இவ்வாறு தெரிவிக்கிறார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு மாதத்துக்கு மேலாக துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை எனில் அதுகுறித்து துறைமுக கட்டுப்பாட்டாளர் இலங்கை சுங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும். தற்போது வரை விடுவிக்கப்படாத வாகனங்கள் குறித்தும் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கும் எதிர்காலத்தில் அவற்றை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருப்பது பிரதானமான தகவல். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அர்ச்சனா எம்பி சட்டத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர் பிணையில் விடுவிப்பு அடுத்த வழக்கு விசாரணை அக்டோபர் 9 என்பதான தகவல். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா நேற்றைய தினம் விசேட மனு தாக்கல் ஒன்றின் மூலம் சட்டத்தின் ஊடாக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதற்கமைய சம்பந்தப்பட்ட வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 9 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதோடு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு பிணையும் வழங்கப்பட்டது. அவருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் ஆஜராகாத காரணத்தினால் கடந்த 24 அவருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதிருந்த நிலையில் அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கவில்லை. அதன் அடிப்படையிலே கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் அவருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை போலீஸ் உத்தரவுகளின் கடமைக்கு இடையே ஒரு விளைவித்த சம்பவம் தொடர்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனர் இன்னும் ஒரு தகவல், ஷங்கரிலா ஹோட்டல் காணி ஊழல், முன்னாள் எம்பி சஜின் வாஸ் குணவர்தனிடம் வாக்குமூலம் என்பதான தகவல். ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணி ஷங்கிரிலா ஹோட்டலுக்காக விற்பனை செய்த நடவடிக்கையின் போது 5 மில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் 168 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன லஞ்சம் அல்லது உள் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகி வாக்குமூலம் வழங்கின. ஆணைக்குழுவின் அறிவிப்பின் பேரில் ஆஜரான அவர் சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மேற்கண்ட லஞ்சத் தொகையை பெற்றதாக குற்றஞ்சாட்டி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இவ்வாறு ஆரம்பிக்கப்படும். லஞ்சம் ஊழல் மற்றும் மீன்வரியத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்பதே குறிப்பிடத்தக்கது. இதனிடம் அதிகரித்து வரும் டெங்கு தடுப்பூசியை டெங்கின் காரணமாக தடுப்பூசியை கொள்வனவு செய்கிறது இலங்கை என்பதாக சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சுக விஜயமுனி தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு பரவல் நிலைமைகளுக்கு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த மாதத்தில் நேற்று வரையான காலப்பதில் மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிட்டவர், எனவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது இந்த ஆண்டில் ஒரு மாதத்தில் இனம் காணப்பட்ட அதிகபட்ச டெங்கு நோயாளர் எண்ணிக்கை. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெங்கு நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் பாதுகாப்பு பெற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அவர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதேநேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். போர்ட் சிட்டியில் சீன பிரஜை கொலை, 8 சந்தேகநபர்கள், 3 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பியோட்டம் என்பதான தகவல். போர்ட் சிட்டி பகுதியில் சீன பிரஜை ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பந்த தொடர்பாக 8 சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்களில் 3 நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதவர் நிஷாந்த் சோய்சா தெரிவிக்கிறார். கொழும்பு மற்றும் மேல் மாகாணங்களில் அண்மை நாட்களில் இடம்பெற்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலின் உண்மைநிலையை விளக்கும் வகையில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதுபற்றி இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. கடந்த ஜூலை 23 நள்ளிரவில் போர்ட் சிட்டியில் இடம்பெற்ற இந்த சீன பிரஜையின் மரணம் குறித்தான விடயம் முக்கியமாக இப்பொழுது கவனத்திற்கு வந்திருக்கிறது. எனவே இந்த கொலை மற்றும் அண்மையில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. பிரதி போலீஸ் மாதிபரின் தகவலின்படி கடந்த 23 அதிகாலை 3 அளவில் போர்ட் சிட்டியில் சீன பிரஜைகள் குழு ஒன்றுக்கிடையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது ஒருவர் கடத்தப்பட்டதோடு பின்னர் அவரது சடலம் ஹெலிகுடா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிதிமோசடியில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்த குழு ஒன்றுடன் தொடர்புடையவர் என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த கொலை இதுபோன்ற 2 குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக ஏற்பட்டதாகவும் ஒரு தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட 8 சந்தேக நபர்களில் பிரதான சந்தேக நபர்கள் இருவர் சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் சீன பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அடையாளம் காணப்பட்ட 8 பேரில் 3 ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதோடு அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட விசாரணைகளின் போது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் 2 யாபிஸ்டல்கள், ஒரு வாக்கி டோக்கி கருவி, ஒரு கைபேசி மற்றும் பல வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளை போர்ட் சிட்டி போலீசார் மேற்கொண்ட போதிலும் போலீஸ் மாதிரியான ஆலோசனையின் பேரில் மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தினரும் சீன அரசாங்கத்துடன் இணைந்து சந்தேகநபர்கள் மற்றும் உயிரிழந்த நபர் தொடர்பான மேலதவர்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல். இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையினர் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூற ஏராளமான விடயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை சொன்னாலும் உற்சாகம் தான். நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும், காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கும். இன்றைய நாள் முழுவதுமாக நீங்கள் இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்க முடியும். சொந்தங்களை சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். இடைக்கால பாடல்களுக்கோடு நீங்கள் முடிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த நாளுக்கான சுவாரஸ்யமான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்களை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கூடுபத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாலு சீட்டிலக்கப்பட்ட 3061 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 61. நேற்றைய நாளில் மொத்தமாக 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,39,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணீத அத கோடிபதி லோத்த டிக்கெட்டினை அல்லது டிஎல்பி சி பேப்பூடாக டிஜிட்டல் லோத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,947 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 32, 46, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 32, 46, 52. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,56,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 77 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,235 சீட்டிலப்பு வாழ்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 9, 19, 42, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 9, 19, 42, 65. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 7, 3, 7, 7 தெரிவாக இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 7, 3, 7, 7 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,89,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,05,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,396 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 3, 7, 52, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 3, 7, 52, 75. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 1, 7, 2. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 1, 7, 2. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,33,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சனித அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்கலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ, ஆங்கில எழுத்து ஐ, சுப்பர் இலக்கம் 4, வெற்றி இலக்கங்கள் 6, 25, 47, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 6, 25, 47, 65, சுப்பர் இலக்கம் 4. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,55,95,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்பருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதத்துறைக்கான வெற்றி முடிவுகள். 969வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 0, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 0, 8, 6. நேற்று நாளில் மொத்தமாக 41,06,580 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,51,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி ஜன சம்பத்தலத்தோ டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 443வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 6. நேற்று நாளில் 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,96,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட டிக்கெட்டை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 40, 48, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 40, 48, 50. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,36,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. நீங்களும் இன்றைய ஊதாநிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மேலான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: சந்தோஷமாக உற்சாகமாக நடந்திருக்கின்றீர்கள். காலை பொழுதில் உற்சாகம், வணக்கம் வசந்தம். அதாவது நீங்கள் அழகாக வேண்டும், அதுபோல உங்கள் தோற்றம் அழகாக தெரிய வேண்டும் சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க. சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொண்டீங்க, எப்போதுமே நீங்கள் இளமையா இருப்பீங்க. ஓகே, இளமையனும் பூங்காற்று அப்படின்னு இடைக்கால பாடலாம் நீங்க கேட்கணும்னு நீங்கள் இளமையாக இருக்கணும் இல்லையா? சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், காகில் ஃபுட் ஸ்ட்ரீட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் நீங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ள முடியும். அதே போல இளைஞர்கள் இருக்கின்ற முன்னணி மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இளமை இளமை இளமை, அதாவது வெளித்தோற்றம் கிடையாது, அகத்தோற்றமும் நாங்கள் இளமையாக இருக்க வேண்டும். சத்தான எலும்புகள், அதே போல உங்களுக்கு வலுவான எலும்புகள், அதே போல அடர்த்தியான முடி, பொலிவான முகத்தோற்றம் எல்லாம் வேண்டும் சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டியது கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல். சொல்லும் போது ஒரு அழகாக இருக்கு பாத்தீங்களா? வெற்றி முடிவுகள் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 36, 37, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 36, 37, 39. சிறப்பு இலக்கங்களாக 4, 2, 8, 1 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 4, 2, 8, 1 தெரிவாக இருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,23,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவை சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,503 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 55, 66, 75, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 55, 66, 75, 80. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,13,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,46,49,764 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,261 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 0, 5, 9, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 0, 5, 9, 3. நேற்றைய நாளில் சூப்பர் பரிசாக 2,32,61,152 ரூபாய் பெறுமதியான பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4,24,97,712 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,291 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜட். வெற்றி இலக்கங்கள் 36, 37, 59, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜட். வெற்றி இலக்கங்கள் 36, 37, 59, 75. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,44,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,05,57,111 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2609 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 2, 26, 42, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மணிக்கம் ஆங்கில எழுத்து சி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 26, 42, 79. சூப்பர் இலக்கமாக 20 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டு கிடந்த மொத்தமாக 80,31,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,94,40,134 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,570 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 39, 56, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 39, 56, 60. நேற்று நாளில் 1,43,43,145 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 25,000 பரிசுகள் 16 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,15,65,685 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு ஒன்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்துள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 836 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 0, 5, 9, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 0, 5, 9, 3. நேற்று நாளில் மொத்தமாக 52,24,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 529 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 0, 7, 6, 6 தெரிவாகி இருக்கிறது. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 0, 7, 6, 6 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,73,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30

0: கடகம் முயற்சி மிதுனம் போட்டி கடகம் ஆர்வம் சிம்மம் புகழ் கண்ணி வெற்றி துலாம் சோர்வு விருட்சிகம் ஆசை தனுசு ஆதரவு மகரம் சினம் கும்பம் செலவு மீனம் பரிவு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் முயற்சி மிதுனம் போட்டி கடகம் ஆர்வம் சிம்மம் புகழ் கண்ணி வெற்றி துலாம் சோர்வு விருட்சிகம் ஆசை தனுசு ஆதரவு மகரம் சினம் கும்பம் செலவு மீனம் பரிவு இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாள்

மாப்பிளை வந்தாச்சு திரைப்படத்துக்காக இசைஞானியின் இசையில் மனு சொல்லத்தா பாடிய பாடல். என்ன ஒரு பாடல் காலையிலேயே கேட்கும் போது அடடா, நிறைய பேர் எப்படியே பயணம் செய்து கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் எழுமை இப்பதான் வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ சந்தோஷம் செவ்வாய் ராகங்கள்னு சொன்னாலே இனிமையான பாடல்களை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்க போகிறது. சந்தோஷம் என்றினாலும் சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthamfm.com இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:01.

ஒதுங்கு ஒதுங்கு அப்படின்னு சொல்லி பாடல் முடிஞ்சிருக்கிறது. ஓகே, நீங்க பாதையில செல்லும் போது நீங்க இல்ல இப்படி எல்லாம் ஒதுங்கு ஒதுங்குன்னு கத்தி கொண்டு போகக்கூடாது, சரியா? நீங்க தான் ஒதுங்கி போகணும். சரி, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாங்கள் காலையிலே பேச வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் பாதைகள் செல்லும் போது ரொம்ப அவதானமாக செல்லுங்கிறதையும் நான் சொல்லிக் கொண்டேன். காரணம், நிறைய பேர் வாகனத்தில் போய்கொண்டிருப்பீங்க, நிறைய பிரஷர்ல போய்கிட்டு இன்னைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருப்பீங்க. எல்லா வேலையும் முடிக்கலாம், ஆபீஸுக்கு போகணும் தானே, அப்ப நீங்க ரொம்ப அமைதியா போகணும், சரிதானே? பாடல்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நிகழ்ச்சி உடனே கொண்டு நீங்கள் செல்லுங்கள். அதே போல வீட்டில் இருந்த நிகழ்ச்சி கேட்கிறவர்கள், அதே போல கதையில நிகழ்ச்சி கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் இனிமையான பாடல்கள் இன்றைய நாள் முழுவதுமாக வர காத்திருக்கிறது. நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, போனேஷனா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாயிராங்கல் பாடல்கள்லாம் சூப்பர், அது எங்களுக்கு தெரிஞ்சும் வசனத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன தலைப்பு அண்ணா, தலைப்பு தானே, நான் கட்டாயம் தலைப்பு சொல்றேன். அதாவது எனக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது, சரிதானே? அதாவது நம்ம நிகழ்ச்சியோட தலைப்புன்னு சொன்னாலும், அதாவது இன்றைய செவ்வாய் ராகங்கள் தலைப்புன்னு சொன்னாலும் சுவாரஸ்யமாகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தலைப்பை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் சிரிப்பீங்க, கொஞ்சம் சிந்திப்பீங்க, பழைய ஞாபகங்களும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். காரணம், கட்டாயம் வரும், அவ்வப்போது கிடையாது, இந்த தலைப்பு கேட்டாலே உங்களுக்கு வந்து போகும். என்னன்னு சொன்னால், முதல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ சுத்தமாக பிடிக்கல, ஆனால் முதல்ல சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது. இது என்ன புதுவிதமான மனநிலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன வயசுல ஓடி ஓடி சாப்பிடும் போது இனிப்புகள்லாம் பிடிக்காம போயிருக்கலாம், ஆனா இப்ப இனிப்பு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கும். பாகக்காய் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கலாம், இப்ப பாகக்காய் ஆஹா இப்படி சமைச்சா நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு பாவக்காய் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவு இருக்கும். வாழ்க்கையில் சில மனதிற்கும் அப்படிதான், சில சந்தர்ப்பங்கள் அப்படித்தான். எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச விஷயங்கள் இப்பொழுது ரொம்ப பிடிக்கிறது. அந்த மாதிரியான கேள்வி தான் இன்றைய நாள் கேட்டிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ, அதாவது ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ பிடிக்கல, ஆரம்பத்தில் ரொம்ப பிடித்த விஷயம் இப்போ பிடிக்கல, அதே மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப பிடிக்காத விஷயம் இப்போ பிடிக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் 90s kids அந்த மாதிரி நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன், என்னன்னு சொன்னால் இடைக்கால பாடல் கேட்கும் போது என்னப்பா பாட்டு போடுறீங்க, பாட்டா இது கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ கேட்க அடர் அடர் அடா இசைஞானிங்கன் பாடலாம், எஸ்பி சார்ட பாடலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி அதே நபர் தான் சொல்லுவார். மாற்றம் இல்லையா, காலப்போக்கில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ மாற்றங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை நீங்கள் சொல்லுங்க, அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, அப்போ ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, காரணத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சுவாரஸ்யமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0312-775-0301 அல்லது 0312-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள், பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: சிற்றலையில் முதல்வன் முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 76 38.
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலா.

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

மறுமொழி திரைப்படத்துக்காக இசைஞானி இரசியில் பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. மனோ பாடிய பாடல், இனிமையான பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல உறுதியான பொருட்களை வாங்க வேண்டும். நான் ஒரு வீடு கட்ட போறேன், இந்த வீடுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நாங்கள் நல்ல இடத்துல வாங்கணும் சொல்லி ஒரு ஐடியா இருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் கட்டாயம் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். கடத்தொழில் செலவுகளையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். வாவ், சூப்பர்ல. ஓகே, கடத்தொழில் செலவுகளாக இருக்கலாம், அதே போல கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல பைப் வைகள், ஜிஐ பைப் வைகள், எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களே. ஆக நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் பெற்றுக் கொள்ளும். அதே வகையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு உங்களுக்கு மிச்சம். எஸ், அதாவது ஒரு கடையில் பெற்று எல்லா பொருட்களையும் கொள்ளும் சொன்னா அடுத்த கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா? இங்க ஒரு குறுக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அடுத்த குறுக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அந்த குறுக்கத்தில் போட்டு வரும்போதே மீட்டர் சுத்திடும். அதனால நீங்கள் ஒரே இடத்துல போய் எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக் கொள்றதுக்காக நான் சொல்ற ஒரு ஐடியா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயற்கையாகவே அழகாக இருக்க வேண்டும் போனச்சுன்னா இந்த செயற்கை அழகெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வெளித்தோற்றம் எங்களுக்கு பரவாயில்லை, அது நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அகத்தோற்றம் என்பது, அதாவது எங்களுடைய உடல் வலிமை என்பது எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் அடுத்தடுத்து எல்லாம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் சொன்னால் நான் சொல்கிற விஷயம் இருக்குது. கிளிஃப் கலோஜி நேச்சுரல், இந்த கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே இளமையை தோற்றம் கொடுக்க போகிறது, முகப்பொழிவு கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது வலுவான எலும்புகள் இருக்க போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அழுத்தியான முடியும் கிடைக்க போகிறது. ஆக இத்தனை விஷயங்களும் கிடைக்கின்ற ஒரு விஷயம் சொன்னால் அது கிளிஃப் கலோஜி நேச்சுரல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்போது நீங்கள் காகில் ஃபுட் சிட்டிக்கு போய் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும், கேட்டு வாங்கிக்கொள்ள முடியும். அதே போல இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களை போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சொந்தங்களை நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் கேட்ட தலைப்பு சொன்னால் அப்போ பிடிச்சது இப்ப பிடிக்கல, அப்போ பிடிக்கவே பிடிக்காது இப்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நேர்கள் அப்படியே முந்தி அடிச்சு கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா எனக்கு இந்த விஷயம் அந்த டைம்ல ரொம்ப பிடிச்சிச்சு, இப்ப எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி, அதே போல அந்த காலத்துல எனக்கு பிடிக்கவே பிடிக்காதா, இப்ப எல்லாம் அவ்வளவு பிடிக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இன்னைய நாள் கொஞ்சம் சிக்கலான ஒரு நாள் தான் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். சரியா, அதுக்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் மேற்கனவே நான் பகிர்ந்து கொடுத்து கொழும்பு துறைமுக போர்ட் சிட்டியில் ஏற்கனவே ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதே போல சீனர்கள் ஒருவர் கொலைப்பட்டது செய்யப்பட்ட சம்பவம், இவர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் போர்ட் சிட்டியில் விடுவிக்கப்பட்ட சம்பவம், அதை பற்றி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது அது பற்றிய மேலதிக தகவல்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதை பற்றி தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். போலீசாரின் வலைவீச்சில் இப்பொழுது 8 பேர் சிக்கியிருக்கிறார்கள். ஆக இந்த 8 பேர்ல பாத்தீங்கன்னா சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியே சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விசாரணைக்காக அவர்கள் நாட்டிற்கு திரும்ப கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. சம்பவம் தொடர்பாக தொடர்புடைய கூறப்படுகிற 2 துப்பாக்கிகள், அதே போல தொடர்புடைய 2 துப்பாக்கிகள், ஒரு கையடக்க தொலைபேசி, அதே போல ஒரு வாக்கி டாக்கி எல்லாமே இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பல வாகனங்களும் காவல்துறையினர் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கியமான விஷயங்கள், அதுக்கான விஷயங்கள் இப்பொழுது போலீசார் கைப்பற்றிட்டாங்க. நாட்டுக்கு வருவதாக வர்றதுக்கு முன்னதே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி பல வெளிநாடுகளில் செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆஹா, இந்த இறந்து போனவருக்கான உயிரிழந்தவர் இவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த உயிரிழந்தவர் பார்த்தீங்கன்னா கழனி தொடர்பான மோசடியில் ஈடுபட்டு அதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்தாக நடத்த நம்பப்படுவதாக இப்பொழுது காவல்துறை மேலதிக விசாரணை சொல்லியிருக்காங்க. இவரும் நேசப்பட்டவர் கிடையாது, இறந்து போனார் தானே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கழனி தொடர்பான மோசடியில் ஈடுபட்டவர் தான் அப்படின்ற விஷயத்தை இப்பொழுது கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இப்பொழுது போலீசார் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை பிடிக்கும், ஒரு விஷயத்தில் நூல் பிடிக்கும் போது அக்குவீர் ஆடிவீராக பல விஷயங்கள் அப்படியே சிக்கிக் கொள்ளும். இதுதான் உண்மை. நான் சொன்ன இலங்கைக்கு ஒரு சிக்கல் சொன்னேன், இலங்கை இன்றைய நாளைக்கு ஒரு சிக்கல் சொன்னேன். நிச்சயமாக கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பழனதவை, முனதாக்கலை ஆகிய 5 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்று 28ஆம் தேதி வெப்ப சுற்றின எச்சரிக்கை வட்டத்தை எட்டிருப்பதாக எட்டக்கூடும் என்று சொல்லி இப்பொழுது வளிமண்டல வகைகள் திணைக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்கள் தயவு செய்து அந்த பிரதேசங்களில் இருப்பவர்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். வளிமண்டல வகைகள் திணைக்களம் எடுத்துள்ள அறிக்கைகள் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டுகிறது. இதன்படி பிற்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில பகுதிகளில் அதிகரிப்பாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அதிகமான நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் குறிப்பாக வெயிலில் நடப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் சன்ஸ்கிரீன்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்கிறது உங்களுக்கு தேக ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா, உங்கள் தோல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை அதேவசியமாக வெளிப்பயணங்களை மேற்கொள்வதை குறைத்துக் கொண்டாலே இதிலிருந்து நாங்கள் இலகுவாக தப்பித்துக் கொள்ளலாம். சரியான சரி, இந்த எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் பற்றி நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சீக்கண்டராசா வருகிறார்,
இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க போகுது. இலங்கை ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற பெரிய ஒரு குற்றச்சாட்டுதான் இலங்கை இந்த லங்கன் பிரீமியர் லீக் இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பெரிதாக எடுபடவில்லை, ரசிகர்கள் மத்தியில் பேசுகின்ற விடயமாக இருக்கவில்லை சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும், உரிமையாளர் கைது செய்யப்பட்ட அவர்களுக்கான பிணையும் வழங்கப்படவில்லை என்று சொல்லும்போது எங்கே சுவாரஸ்யம் இருக்க போகிறது. அதே போல நாங்கள் நட்சத்திரங்களை கொண்டு வரோம்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. லங்கன் பிரீமியர் லீக் என்று பார்க்கும்போது அங்கே முக்கியமான நட்சத்திரங்களை கொண்டு வரணும், அதாவது நாங்கள் விராட் கோலியோ சுரேஷ் ரோஹித் சர்மாவையோ அல்லது சுப்மன் கில்லையோ நாங்கள் கொண்டு வர சொல்லவில்லை. சாதாரணமாக அடுத்தடுத்த பிரீமியர் லீக்கில் விளையாடுகின்ற வீரர்களை சரி, நாங்கள் உள்ளூர் அணிகளில் விளையாடுகிற வீரர்களை சரி கொண்டு வாருகிற சொல்லிதான் நிறைய ரசிகர்கள் இப்பொழுது கேட்டுக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது சிக்கன் ராசா உள்ளே வருகின்றது, எல்லோருடைய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக இருக்கிறது. காரணம் ஜிம்பாபே போல தொடர் உங்களுக்கு முடிந்திருக்கிறது, இந்தியா ஜிம்பாபேக்கான தொடர் முடிந்த பிறகு இப்பொழுது சிக்கன் ராசா இலங்கை வருகிறார். ஆக அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறது இலங்கை அணி, இலங்கை லங்கம் பிரீமியர் லீக் என்பது சொல்ல வேண்டும். இதுவரையில் காலி அணி 8 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது, கொழும்பு 2, ஜஃப்னா 3 இடத்திலும், தம்புல 4 இடத்திலும், கண்டி 5 இடத்திலும் இருக்கிறது. இதில் பல விஷயங்கள் இருக்குது, ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அதேபோல ஒரு தொடர் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பார்ப்பதற்கு என்று பல விஷயங்கள் லங்கம் பிரீமியர் லீக் இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறுவிட்டார்கள் என்று சொல்லி கேள்வியாக எழுப்பப்படுகிறது. அதை பற்றிய இப்பொழுது கவனங்களை இப்பொழுது லங்கம் பிரீமியர் லீக் இப்பொழுது கவனம் செலுத்தி வருகிறது என்பதும் இங்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரி, அது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களும் வர காத்திருக்கிறது. அதே போல இன்றைய நாள் போட்டி பற்றி நான் சொல்ல வேண்டும். இன்றைய போட்டி மிக முக்கியமான போட்டியாக இருக்க போகிறது. இன்று நடைபெறுகின்ற போட்டி உங்களுக்கு தெரியும், லங்கம் பிரீமியர் லீக் போட்டியில் பல்லேக்கலையில் நடைபெறுகின்ற போட்டியாக இருக்க போகிறது. கண்டி மற்றும் ஜஃப்னா அணிகள் மோதுகின்ற போட்டியாக இருக்க போகிறது. 7:30 இந்த போட்டி நடைபெறப் போகிறது. இந்த போட்டி பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கூட இருக்கும், பார்க்கலாம். இன்றைய போட்டி என்ன நடக்க போகிறது சொல்லி நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும். கமிந்து மேட்ரிஸ் தலைமையிலான கொழும்பு அணி, அதே போல உங்களுக்கு தெரியும் அணித்தலைவராக செயற்படுகின்றார் ஜஃப்னா கிங்ஸ் அணியின் தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான வீரர்கள். அதே போல ஜஃப்னா கிங்ஸ் அணியை பொறுத்த மட்டும் இப்ராஹிம் ஜட்ரான் போட்ட வீரர்கள் இருக்கிறார்கள், பார்க்கலாம் இன்றைய போட்டியில் என்ன நடக்க போகிறது சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அணி விவரங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் போது 2 அணிகளும் பலம் பொருந்த அணிகள் தான். ஆனால் இந்த முறை கண்டி கொஞ்சம் கீழே இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய போட்டி மிகவும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு போட்டியாக இருக்க போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மதுரமே.
2: மெட்டுக்கள்மிதமாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது காதல் பாதை.
2: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
3: பார்த்ததா
2: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய்
3: பாடலாம்.
2: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்துக்காக இசைஞானி இனிசில் கங்கை அமரன் வரி எழுத அந்த பாடல் ஒளித்தோகிறது. இனிமையான பாடல் கேட்டு ரசித்திருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வணக்கம் வசந்தம் சார். நான் கேட்டிருக்கிற தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பிடித்தது இப்போது பிடிக்கவில்லை, இப்போது ரொம்ப பிடிக்கிறது அப்போது பிடிக்காமல் இருந்தது, ஆனால் அப்போது ரொம்ப பிடித்தது இப்போது பிடிக்கவில்லை அப்படின்ற விஷயங்களும் இருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பட்டத்திலிருந்து மூதூர் வடிவேல் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், ஆரம்பத்தில் வந்து மச்சம் மாமிசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம், அதிகமாக சாப்பிடுவாராம், மரகறிகள் எடுத்துக்கொள்றது குறைவாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மச்சம் மாமிசமும் எடுத்துக்கொள்றது இல்லையாம். மரகறின்ற அதாவது அதனுடைய தன்மை தெரிந்து அதனுடைய ஆரோக்கியம் தெரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய நிமித்தம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகமாக நாங்கள் மரக்கறி தான் எடுத்துக்கொள்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. நல்ல விஷயம். அதே போல ரத்னபுரத்து விமலாதேவி சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஷேர் மூடில் சொல்லியிருந்தாங்க, பாசம் அதிகமாக வைத்தேன், அது எனக்கு ரொம்ப பிடித்தது, இப்பொழுது பாசம் வைக்கிறதே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாலகிருஷ்ணகுமார் எனக்கு முதல் ஊரை ரொம்ப பிடிக்கும், இப்ப ஏன் தெரியல பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன காரணம். அந்த காலத்துல விழாக்கள் நல்லா இருந்தது, நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, புது மனிதர்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்த அந்த இயற்கை காட்சிகள் குறைந்து போய்விட்டது. ஆக ஆரம்பத்தில் பிடித்த ஊர் எனக்கு இப்போ பிடிக்காம போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்களே, காத்தாங்குடி நசீர் ஹோட்டல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். நசீர், அங்க இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். அப்படியே ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள். அவர் சொன்ன விஷயம், இந்த ஆடை அந்த காலத்தில் பிடித்தமான ஆடைகள்லாம் இப்ப ரொம்ப பிடிக்கவே இல்லைண்ணா, இப்ப கேஷுவலா விடுறதுலாம் பிடிக்குது. நான் சில விஷயங்கள் நான் அஃபிஷியலா போவேன், நான் இப்பொழுது வேண்டாம் கேஷுவலா போவோம்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாலமுழந்து மௌரவ் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா வித்தியாசமாக சொல்லியிருந்தார், படம் பிடிப்ப படம் பார்ப்பதுன்னு சொல்லிட்டு தனது கொள்கையாக அதாவது தனது வேலையாகவே வைத்திருந்தார். அந்த காலத்தில் படம் அவ்வளவு பிடிக்கும், திரைப்படங்களை பார்ப்பதுன்னு சொன்னால் எல்லா படங்களையும் பார்த்து விடுவேன். சிவாஜி கணேசன் எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாம் நான் பார்த்து விடுவேன். ஆனால் இப்போ படம் பார்க்கவே பிடிக்கிறேன், எல்லாம் மாறி போயிட்டது, என்ன சினிமா அப்படின்ற மாதிரி தனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், தாடி வளர்ப்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த காலத்தில், ஆனால் இப்போது தாடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்கள், ஏன்னா அந்த காலத்தில் தான் வளர்த்துருக்கணும். இப்போது அது பிடிக்கவில்லை எனக்கு, வசந்தம் ரேடியோ தான் பிடிக்கிறது, ரேடியோ இல்லாமல் நல்லா இருக்கவே முடியாது, வசந்தம் எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு தான் எப்போதுமே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பான காலை இப்பொழுது வணக்கம் புவனேஷனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக பேஸ்புக் வழியாக கிடந்திருக்கிறார். அதே போல நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பான வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க, தற்போது தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான காலை இப்பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, புவனேஷ் பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். வணக்கம், வத்தலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். யுவராணி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அதே போல சக்லா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறாங்க. எட்டியா தோட்டை ஜெயந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் போனசன் எப்படி இருக்கிறீங்க, அன்பான காலை பொழுது வணக்கம், இன்றைய தலைப்பு அருமை வாழ்த்துக்கள், நாங்களும் உங்களுடன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்ற சொல்லிக்கொண்டே குறிஞ்சங்கனி அசோதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை பிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் வெள்ளவத்திலிருந்து. நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள். கந்தகலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார் பேஸ்புக் வழியாக. அன்பான வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, வாகனிலிருந்து சிவேந்திரன். நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள். இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி, சுதர்ஷி எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஞானகுரு தான் இந்த கமெண்ட்ஸை பதிவிட்டிருக்கிறார் பதிலிருந்து. அன்பு வணக்கம் போனேஷனா எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய எஸ் பரமானந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிழபட்டன் பிரிவு ஹட்டன்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி சூப்பரோ சூப்பர் மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆறுமுகம். ரொம்ப நன்றி ஆறுமுகம், பாடல் வருகிறது கேட்டு மகனங்கள். காலை பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரணவர் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். சதீஷ் மட்டக்களப்பு பங்குடா வளர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாகவும் நடந்திருக்கிறார். அது போல அன்பு வணக்கம் சொல்லி மகாலட்சுமி அன்பு வணக்கம் பார்த்திருக்கிறாங்க. காலை வணக்கம் பார்த்திருக்கிறாங்க. அதே போல அருள்மேரியும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. வவுனியா ராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வேறு உள்ளது சமத் மாத்திருந்து நசாரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கிற ஒரு வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும், டே கேஆ வேலை திட்டம். ஆக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நாடக வடிவிலும் கருத்தரங்க வடிவிலும் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதே போல நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழகான பொலிவான முகத்தோற்றம் கிடைக்க போகிறது, அதே போல தடிமனான முடி கிடைக்க போகிறது. ஆக எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜி நேச்சுரலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் சந்தோஷமாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: எல்னினோ காலநிலை காரணமாக இலங்கையில் எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்னினோ தாக்கம் எதிர்வரும் 2027 ஆண்டு மார்ச் மாதம் வரை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டல வெயில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை கடந்துள்ள நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையான காலப்பகுதிக்குள் பொதுமக்கள் நேரடியாக வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடையக்கூடும் என்பதால் நீர் மற்றும் மின்சாரத்தை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.

0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடன் மிகவும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு சமாதான வாய்ப்புள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமெரிக்காவுடன் தாங்கள் எவ்வித நேரடி பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் நேற்றைய தினமும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்தவொரு மோதல் சம்பவங்களும் பதிவாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரானும் தற்போது தனது தாக்குதல்களை நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்
5: நிமிர்ந்த நடை

நதியா நதியான்னு பாடல் முடிவு இருக்கிறது. சரி, பூமழை பொழிவு திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு சித்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலவரசில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான விடயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், அதை நான் கேட்டிருந்து முதல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் பொழுது பிடிக்கிறேன். முதல் பிடிக்காத விஷயம் பொழுது ரொம்ப பிடிக்குது. அது உணவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அந்த மாதிரியான விடயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொன்னா உடனே என்ன செய்யணும், ஒரு மெல்டோர் எடுத்துக் கொடுங்க. தலைவலி காய்ச்சல் வரும்போது ஒரு மெல்டோர் எடுத்துக்கொண்டுச்சுன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஓகே, பறந்து போறது நீங்க என்ன செய்யணும், மெல்டோர் எடுத்துக்கொள்ளணும். மெல்டோர் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். சரி, அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அழகான தோற்றம் உங்களுக்கு பெற வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எடுத்துக்கொண்டீங்க உங்களுக்கு இளமையான தோற்றம் எப்போதுமே கிடைக்க போகிறது. காய்கள் சுற்றுச்சூழல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இளைஞர்கள் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களை நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷம் தானே, மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே இளமையா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே தானே. சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஹொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக வந்த நபர் ஒருவர் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடி சென்ற சம்பவம் பொழுது பதிவாகி இருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம்தான். சிகிச்சை பிரிவில் மருத்துவருடன் ஏற்பட்ட தர்க்கத்தை அடுத்து இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. வெளியே வந்த போது காவல்துறையினர் உத்தியோகத்தர் சொல்லியிருக்காங்க, ஓகே நீங்க வெளியே போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்க வேணாம் சொல்லி சொன்ன போது இல்லை என்று சொல்லி அவர் போலீசாருக்கு தாக்குதல் நடத்திவிட்டு அதை தடுக்க வந்த பாதுகாப்பு பெண் உத்தியோகத்தர் மீதும் அவரை தள்ளிவிட்டு கீழே வெளுத்துவிட்டு தப்பியோடி சம்பவம் பதிவாயிருக்கிறது. சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் இப்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த நபரை சந்தேக நபர் தப்பியோடிய நபரை புளொஸ்ஸிங்கல பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஹொரணை தலைமையக காவல்துறையினர் இப்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. பிடிபட்டார் என்று சொன்னால் இவருக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கும். கோபம் வரும்போது நாங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணுமா, ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலை கொடுன்னு சொல்லி சும்மா சொல்லி வைத்தாங்க. கோபம் வந்தால் யாரை வேணாலும் தாக்குறதா, யாரும் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போல இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கு அதின் ஷெஃபீல்ட் நகரில் இருக்கின்ற ஒரு 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு அடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா மரத்து வைக்கப்பட்டிருந்த 100,000 மதிப்புள்ள பழைய பணக்கட்டுகள் மீட்கப்பட்ட சம்பவம் பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ரொம்ப பழைய நாணயம் தான், தாள்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ஷெஃபீல்ட் நகரை சேர்ந்த ஒரு இளம் தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான பழமையான ஒரு வீட்டை புதுப்பிக்கும் பணிகள் ஈடுபட்டுக்கிறாங்க. இந்த வீட்டில் 1900 ஆண்டு முன்பே கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. 100 ஆண்டுகள் மேல் பழமை வாய்ந்த ஒரு வீடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அடியில் தான் இருக்கும் வரையில் தான் இந்த சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்கறது, ஒரு டின் சத்தம் மாதிரி கேட்கறது சொல்லி அங்கே ஒரு பழைய இரும்பு பெயிண்ட் டப்பா ஒன்று இருந்திருக்கிறது. சரி, ஓகே என்னதான் இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா டப்பாவை திறந்து பார்த்தா அந்த தம்பதியினருக்கு பேர் அதிர்ச்சி காத்து இருக்கிறது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேப்பரால் சுற்றப்பட்ட பழைய காலத்து இங்கிலாந்து பவுண்ட்ஸ் நோட்டுகள் அப்படியே கட்டுக்கட்டாக கிடைச்சிருக்குது. கட்டுக்கட்டாக விட்டுருச்சு கரண்ட் பில் கட்டுறாங்கன்ற மாதிரி இந்த மதிப்பில் சுமார் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100,000 மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மதிப்பில் பார்க்கும்போது அதாவது இந்த வீடு 100 ஆண்டுகள் பழமையானது என்றாலும் இந்த நோட்டுகள் 1970களில் காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகிறது. இதில் யாராவது புதைச்சி வச்சாங்களோ தெரியல, சும்மா கிடைக்கிற வீடு தானே, யாரும் இல்லை. சரி, ஒருக்கா புதைச்சி வச்சுட்டு பிறகு எடுப்போன்னு சொல்லி பார்த்தாலும் தெரியாது. அந்த நோட்டுகளை பத்திரமாக உலக வைத்து வங்கியில் கொடுத்து தங்களது வீட்டு பில்களை எல்லாம் செலுத்தி பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த விஷயம் தான் பார்க்கப்படுகிறது. சுவாரஸ்யமான விஷயம் தான் இல்லையா. திடீரென்று உங்கள் வீட்டுக்கு படிகளையும் உடைச்சி பாருங்க என்னன்னு சொல்லி போனே சொன்னதான ஐடியா கொடுத்தாலும் சொல்லிடுவேன். அப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும்.

தாய் கொடுத்த பொம்பளனை பாலத்தான் சுருட்டிக்கிட்டு கும்பிடு எங்கும் பலனி தென்மதுர தேரை என்ன பாரு ஒரு பார கண்ணறிஞ்ச புருஷன்.

இலக்கு இருக்கு அடி உனக்கு இன்னும் இருக்கு முக்கரத்தை இறக்கு ஓ முறுக்கு இன்னும் எதுக்கு புத்தி இலக்கு இருக்கு அடி உனக்கு இன்னும் இருக்கு முக்கரத்தை இறக்கு ஓ முறுக்கு இன்னும் எதுக்கு பாலாட்டி புட்ட வகையில்லாம மாட்டிக்கிட்ட தண்ணி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

தோட்டத்துல பாத்தி கட்டி நல்ல பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் நினைத்துக் கொண்டு அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார்ந்த உபகரணங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், ஆக எல்லா வகையான பொருட்களும் நீங்கள் ஜிஐடி வகையில் இருக்கலாம், பைப் வகையில் இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நீங்கள் ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் போனேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுக்கொள்ளலாம். அவங்க ஆரம்பத்தில் நிறைய பேரோட பேசுறது பிடிக்காதாம், அதிகமாக பேச்சு கொடுக்க மாட்டாங்க, இப்போது பேசுறது நம்ம பிடிச்சிருக்கண்ணா அப்படின்னு பகிர்ந்துருக்காங்க. நல்ல விஷயம், நாலு பேரோட நாலு விஷயம் பேசினா தானே தெரியும். சரி, அதே போல அன்பு கலந்த வணக்கம் சொல்லி சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். பூண்டுலையா இருந்து அபிமான நீங்கள் தன்னையும் இடத்துக்கொண்டு பாடல் தாருங்கள், தனக்கு ரொம்ப பிடிக்கும். இடைக்கால பாடல்கள் ஆரம்பத்தில் பிடிக்காத இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், செவ்வாய் ராகங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி சுரேஷ்குமார், நன்றி. அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருக்கிறதா. ஓகே தேஜன் பாடல் வருகிறது. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னா நாகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்காது, ஆனால் இப்பொழுது பழைய பாடல்கள் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் பட்டும் போது அந்த பழைய பாடல்களுக்கு கருத்துக்களை கேட்கும் போது அடடா நமக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்குது நான் பழைய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி சத்தமாக நாங்கள் கடையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டே எங்களுக்கும் ஒரு பாடல் தாரங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட வடத்திட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறேன். ஓகே ஃபைசர் உங்களுக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகிழ்ங்கள். அன்பான வணக்கம் போனேஷன் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சியோட என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லக்கூட எங்களோட பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க, நான் மீபிடி கந்தனிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கிறேன். பிரசாந்த் சொல்லியிருக்கிறார். அதே போல குகன் அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்காரு. வணக்கம் குகன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ணான் நிகழ்ச்சியோடு எங்களை மின்னுத்துக் கொள்ளுங்கள். நவா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். ரூபன் சின்னக்கடை யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே ரொம்ப சந்தோஷம். அதே போல சர்மா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். சிவசர்மா பவானி ஐயர் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொன்னால் ஹல்மதுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எப்படி இருக்கிறீங்க? ரிஸ்வான் முகமது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். வேறுவர்லேருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்க ரொம்ப சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அஜித் பேட்டர் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க சொல்லக்கூடிய ஜெயந்தி மணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல நந்தகுமார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல தியாகு ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். போலீஸ் சகோதரர் எப்படி இருக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போதைய இயந்திர வாழ்க்கை நாகரிக வாழ்க்கை நச்சு உணவுகள் பிடிக்கவே இல்லை. அந்த காலத்தில் எனக்கு நல்ல உணவு ருசிச்சு சாப்பிடுவேன், இப்போ சாப்பாடு கண்டாலே பிடிக்கிறதில்லன்னு சொல்லி கல்முனையில இருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்கிறாங்க. போலீஸ் சகோதரர் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் உவாகலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டேன், லிந்துல உவாகலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டேன். ஜெகதீசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய மகன் பஜித்ரன் திவ்யராஷன் அதே போல மற்றும் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் பாடல் தார்கள் என்று சொல்லக்கூடிய கொழும்பு சிட்டி சென்டர்ல இருந்து நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகிர்ந்திருக்கார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த பாகக்காய் பிடிக்கவே பிடிக்காது, ஐயோ கசப்பு அப்படின்னு சொல்லி ஓடிடுவார். அதுக்கு பிறகு என்னுடைய சித்தி ஒரு நாள் பாவக்காய் வச்சு கொடுத்தாங்க. அடடடா இவ்வளவு ருசியா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கறியாக மாறி விட்டது பாவக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா பாகு அட்காய். ஓகே நிகழ்ச்சியோடு எங்களையும் விடுத்துக் கொள்ளுங்கள். தம்பி புரோகிராமுக்கு வாழ்த்துக்கள், என்னையும் விடுத்துக் கொள்ளுங்கள். பாலா சசிகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாத்தல இருந்து அன்பு கடந்த வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க, இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறோம். மலேசியால இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆரம்பம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அக்கறைப்பட்டு பப்ளர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்காரு. அதே போல அன்பு வணக்கம் மூதூர் மன்ஹா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ட்ரெயினர் பிரணவ்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கா. சிவா நோவூர்ல இருந்து அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
2: இன்று ஜூலை மாதம் 28ஆம் திகதி. சினிமாவின் பன்முக திறமை கொண்ட கலைஞர், நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பல திறமைகளை கொண்ட நடிகர் தனுஷ் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலும் கடின உழைப்பாலும் இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர் தனுஷ்.

இளமை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான தனுஷ் காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, ஆடுகளம், த்ரீ, வேலையில்லா பட்டதாரி, அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், கேப்டன் மில்லர், ராயன் என ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தனது திறனை நிரூபித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பெற்றார். நடிகராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் தனுஷ் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்கின்றார். 2011 வெளியான வை திஸ் கொலவெரிடி பாடல் உலகம் முழுவதும் வைரலாகி இந்திய சினிமாவை சர்வதேச அளவில் பேச வைத்தது. அந்த பாடல்களின் வரிகளையும் தனுஷ் அவர்களே எழுதியிருந்தார். இன்றும் அந்த பாடல் அவருடைய அடையாளங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் போ இன்று நீயாக, அம்மா அம்மா, டோனு டோனு, ரவுடி பேபி, வா வாத்தி, மேகம் கருக்காத போன்ற பல பாடல்களையும் தனது தனித்துவமான குரலில் பாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் தனுஷ். தேசிய விருதுகளை பொறுத்தவரை ஆடுகளம் மற்றும் அசுரன் திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இவர் வென்றுள்ளார். அத்தோடு சமீபத்தில் நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் இயக்குநராக அறிமுகமான ராயன் திரைப்படத்திற்காக தேசிய விருதையும் பெற்றார். கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்ததற்காக ஸ்பெஷல் மென்ஷன் அங்கீகாரத்தை பெற்றார். இதனால் நடிகராக மட்டுமல்ல இயக்குநராகவும் தனது திறமையை மீண்டும் இவர் நிரூபித்தார். மேலான திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் 14 தென்னிந்திய சர்வதேச விருதுகள், 7 தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகள், 5 எடிசன் விருதுகள் போன்ற இன்னும் பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இந்திய திரைப்படங்களில் வருவாயை அடிப்படையாக கொண்ட போப்பர்ஸ் இந்தியா பிரபலங்கள் 100 பட்டியலில் தனுஷ் 6 முறை சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு சிறந்த நடிகர் விருது மட்டுமல்லாமல் இவருடைய தயாரிப்பில் வெளியான விசாரணை திரைப்படத்திற்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டது. வயது என்பது ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு திரைப்படத்திலும் புதிதாக தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் நம் தனுஷ் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.

0: இன்றைய நாள் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
0: வசந்தம் FM.
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க அப்படின்னு பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான செய்திகளோடு, முக்கியமான தகவல்களோடு, அப்படியே நான் கேட்டிருந்த தலைப்போடு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, அப்போ பிடிக்காது இப்போ ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அன்பான வணக்கம் என்று சொல்லி ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னா நாங்கள் உள்ளீடுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதான் நான் சொல்றது, மெல்வா QST கம்பியில நீங்க வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்க போகுது. உறுதி உறுதி எது சொன்னால் நீங்கள் மெல்வா QST கம்பிகள் சொல்லி கேட்டு வாங்கல். மெல்வா QST கம்பியில கேட்டு வாங்க சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்க போகுது. மாற்று கருத்துக்கள் ஏதாக நீங்க போயிட்டு மெல்வா QST கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாருங்கள். அதே போல அழகான தோற்றம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நல்ல விஷயம், அழகான தோற்றம் வேணும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னா கட்டாயம் அழகான தோற்றம் வேணும்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்கள் வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே அழகான தோற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆக நீங்கள் மிஸ் பண்ணிடாம இந்த அழகான தோட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். காகில் ஃபுட் சிட்டியில் அதே போல இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான மருந்துகளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அதே போல நீங்கள் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க தலைவலி காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும், எப்படி பறந்து போயிடும், பறந்து போகணும்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். நேரம் இப்போது 9:45.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகி கே எஸ் சித்ரா.

0: போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல்.
1: ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விளையாடுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ருஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனி சரராஜ். நன்றி சொந்தங்களே.

நன்றி புவனே. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்தும் பிரச்சனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் 10 மணி.

0: அவர்களுக்கு அனுசரணை வழங்குவது
1: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாடளாவிய ரீதியில் 83,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் வரை நாட்டில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 82,138 அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 27,464 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 16,457 டெங்கு தொற்றாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 5,685 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். இன்றைய நிலவரப்படி நாட்டில் டெங்கு தொற்றினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 61 காணப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கனடாவின் டொரண்டோ நகரிற்கு அண்மையில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச்சூட்டில் அவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. கடந்த 4 காலத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவான 2 சந்தர்ப்பம் இதுவெனவும் அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கடந்த மார்ச் 10 இந்த கட்டிடத்தை இலக்கு வைத்து பல துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது டொரண்டோ நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம்.

எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். இதே போல அருமையான இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. இன்று நாள் முழுவதும் வசனத்தோடு இணைந்திருங்க. இனிமையான இடைக்கால பாடல்கள் வலம் வர தயாரா இருக்கு. எனவே நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விமிக்கற்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01212 அல்லது 01212 111 க்கு கால் பண்ற நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இனிமையான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். வஸ்னதி செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகுமார் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிறுமளிப்பில். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஷிஃபா, ரெடி சவுண்ட கொஞ்சம் குறைங்க.
1: ஓகே சார்.
0: குறைங்க, நல்லாவே குறைங்க.
1: சரி சரி சார்.
0: சரியா? சரி, ஓகே. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் இது?
2: ஹலோ வணக்கம், அன்பான ஆதி பாடலுக்கு நான் மருவமணி அப்துல் நாசர்.
0: அப்துல் நாசர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் முழுவதும் இடைக்கால பாடல்கள். உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னா உயிர் மூச்சு மாதிரி, அப்படிதானே?
2: ஆமா, வறுமையான பாடல்கள் தான் வசந்தமே பற்றியில ஒளி பாட பாக்குறது.
0: சரி, ஓகே. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க, சரியா?
2: ஆமா, பாடலை கேட்பதற்கு மருதமனை வாபி என்றும் பதீதீன் அட்டாளச்சனை லத்தீப் கொழும்பு 14 இங்காய் பேகம் கிண்ணியா மௌர்புனார் நசூர் மற்றும் ஆதம் மதி
0: பாடல் கேட்கலாம். சரியா?
2: ஆமா, நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றி அப்துல் நாசிர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வணக்கம். சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் மழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி, நல்லா இருக்கிறீங்களா?
1: இடைக்கால நடிகைகள்ல
0: அடுத்த பாடல் யாருக்காக?
1: பதினாலு மும்தாஜ், வேதம், யாழ்ப்பாணம், சாந்தினி.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.

0: அன்னை வயல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. வஸ்தத்தின் செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 10:38. வணக்கம். சரி, அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்மா?
1: ஜமுனா. அக்கா
0: ஜமுனா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன். சொல்லுங்க, பொழுதெல்லாம் அப்படி போகுது? ரொம்ப பிஸியா?
1: விவசாயம் பண்றோம்.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக?
1: சொன்னங்கள் அனைவருக்காகவும். அக்கா ஒரு பாடல் பாடி கேட்டதாக்கா?
0: சரி, ஓகே. ரேடியோ சவுண்ட குறைங்க.
1: கட்டங்கரையில் ஒரு துண்டை வீரித்து தூக்கம் கண்ணை தக்குமே, அது அந்த காலமே. நெட்டை வீரிக்கும் பன்னீர் தேனிக்கும் கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலமே. எங்கே

0: சரி, ரொம்ப சூப்பரா பாடுறீங்க ஜமுனா, வாழ்த்துக்கள். சரியா?
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த முறை அருமையான பாடல் யாருக்காக சொல்லுங்க?
1: நண்பு கணவருக்காகவும், மகள் சதிக்ஷா, மகன் திக்ஷின் தேவ், பசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்போக்கா.
0: சரி யமுனா, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கா.

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

செவ்வாயிராங்கள் கொண்டு வரும் வசனத்தில் சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்நேரம் பேஸ்புக் பக்கமாக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. பூனாகளிலிருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார். தியாகு சனா இணைந்திருக்கிறார். கல்முனையிலிருந்து தாசன் கிருத்திகரபு நான்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. திபிகா சிலது ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். வலிமை போலவே நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிஞ்சாக்கணிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார். பூனாகளிலிருந்து ஜெயசுதாஸ் உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். பிர்தோஸ் இணைந்திருக்கிறாரு. மூதூர் மன்னாற்றையர்ல இந்த நேரத்தில் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிற நேரம். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். சண்முக சுந்தரம் அங்கிருந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் ஹட்டன் கிளவட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அன்பு உள்ளங்களுக்காக பாடல் பேபி கேட்டு ராமகிருஷ்ணன் செல்வராஜ் இணைந்திருக்கிறார். லக்மால் நிலங்க இணைந்திருக்கிறார். சந்தோஷமான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தர்ணிகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார்.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இன்றைய நாள் முழுவதும்
2: இதமான இடைக்கால பாடல்களோடு

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கடுவலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சங்கப்பேட்டை ரஜமஹா விகாரையின் 183வது வருடாந்த எஸ்எல் பெருகிறவை முன்னிட்டு கடுவலை கொள்ளுப்பிட்டி மற்றும் கடுவலை கொழும்பு பிரதான வீதிகளில் இன்றைய தினம் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி ஆரம்பமான இவ்வருடாந்த பெருகிற விழாவின் இறுதி பெருகிற நிகழ்வு இன்றைய தினம் 10:00 முதல் நாளை அதிகாலை 4:00 வரை நடைபெறவுள்ளது. பெருகிற ஊர்வலம் செல்லும் பாதையாக விகாரியிலிருந்து புறப்படும் ஊர்வலம் கடுவலை கொள்ளுப்பிட்டி வீதியூடாக கொத்தலாவல ரஜமஹா சிங்க வீதியை வந்தடைந்து அங்கிருந்து ராஜசிங்க வீதி வழியாக கடுவலை புறக்கோட்டை வீதியில் நுழைந்து கடுவலை சந்தையினூடாக மீண்டும் விகாரையை சென்றடையுள்ளது. இதனால் போலீசார் மாற்று வேதிகளை பயன்படுத்துமாறு சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: பாலஸ்தீனின் மேற்கு கரையில் கடந்த ஜூலை 24 தேதி நப்லுஸ் நகருக்கு அருகே பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். கிராம மக்கள் எதிர்த்து போராடிய போதும் குடியேற்றவாசிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பாலஸ்தீனியர்கள் மீள தாக்கிய நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் நுழைந்து நடத்திய தாக்குதலில் 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலில் 2 வீரர்களும் இஸ்ரேலியர்கள் சார்பில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: கட்டுமரக்காரன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் இந்த மனத்திலத்தின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 11:09. சரி, இந்த நேரம் மணிப்பில் இந்த மனத்திலத்தின் முதல் நேரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இது?
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சபுமால் கந்த பெரியகுடியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா வசந்தகுமார்?
1: அருமையான பாடல்கள், எல்லா பாடல்களுமே ஒரே லெவல், ஒரே பாணியான பாடல்கள்.
0: சரி, ஓகே, சந்தோஷம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ஓகே, மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சரியா? நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: அமைதி.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் விஷயத்தில் சந்தோஷமாக ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் மலைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? கபூர். எப்படி இருக்கீங்க? சரி, வேர்க்கு எல்லாம் அப்படி போகுது சைக்கிள் கடையில? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க கபூர், மார்னிங் சாப்பிட்டீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் யாருக்காக கபூர்? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி கபூர். உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல்.

ஆற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நேரம் இப்போது 11:37 ஆகின்றது. சந்தோஷமாக வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க சொந்தங்களே. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அன்பான வணக்கம். காலை வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: அடுத்த
0: பாடலை நாங்கள் டெடிகேட் பண்றோம். சரி, அனைவருக்காகவும் அடுத்த ஒரு இனிமையான பாடல் இது.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோ

இணையான இடைக்கால பாடல்களோடு வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை இப்போது இணைத்துக் கொள்ளலாம். சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கிறாரு. பாடல் தெரிவிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரும் தமுலையிலிருந்து நிகழ்ச்சி கிடைத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோட வந்து ராம் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெளிமடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. செல்வா இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா நாரஹென் பீட்டர் சப்ரிடா ஃபுட்ஸ்ல இருந்து இணைந்திருக்கிறார். பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி இருக்கிறார். ரஞ்சனி சிவா இணைந்திருக்கிறாங்க. கொக்குவில் மட்டக்களப்புல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஷரீஃபா இணைந்திருக்கிறாங்க. நிக்கபராட்டியில இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்காங்களாம். உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் இணைந்து கொண்டு உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்து டெடிகேட் பண்றேன்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

ஒலிகாரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். இதுவரை நேர்மும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழக்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. சரி, நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபுல் ஹாசனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பார். தொடர்ந்து

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கமலஹாசன். சேர்ந்துமா ஆனந்த், எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ஏதோ இருக்கேன், நல்லா இருக்கீங்க தான். என்ன?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அபுல்.
1: சின்னவங்களே பெரியவங்களே சார்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவிலை ஏண்டு ஈரக்குளவிலை ஏண்டு செய்தியிலே மதிய நேர வணக்கம். இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஆனந்தி தாத்தா வந்திருக்காங்க, பசிந்தா வந்திருக்காங்க, மூக்க கழுவா மூக்குத்துக்கு போட்டு வந்திருக்காங்க.
0: அப்படியா? நீங்க வந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களே.
1: அதுதான் மூக்கு. சரி, இப்ப தார ஆரம்பத்துல வந்திக்கா சீ தேவி.
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, வந்துக்கு அறிவிப்பாளர்கள் அப்துல் நானா மற்றும் ஆனந்தி அவர்களுக்கு
1: வணக்கம். நீங்க எப்படி முதலாளி வாரத்துக்கு எப்படி வாருங்க? டெய்லி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலே வாருங்க. எப்படி அது, என்ன முயற்சி?
2: பாட்டு
1: கேக்க
2: பாண்டிருப்பு முருகையா, மருதமலை ராசி, வசந்தம் ராசி, எச்எல் நஜ்முடீன், இன்னா புகாரி, ஆதம் அலி மற்றும் கிண்ணியா மாருப்பு நசூர், கொழும்பு 16, மும்தாஜ் பேகம் சௌதரி.
1: நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: அதாவது நீங்க இதே மாதிரி பேசணும்னா என்ன சின்ன செல்லு இல்லையா உங்களுக்கு? பாவம் தானே.
0: கால் பண்ணணும், கால் பண்ணணும்.
1: எப்படி
0: அழிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0112-7575-0301 அப்படி இல்லைன்னா 0112-7575-111 என்ற இலக்கத்திற்கு
1: அப்படி மீலண்டி சின்ன பேஸ்புக் பக்கம் வாரண்டி சின்ன பசுந்தான போட்டோ ஒன்றிக்கு அது பசுந்து கிடையாது, ஃபுல்லா மேக்கப் தான். அதுக்கு கீழே போயிட்டு கண்ணாடி போட்டு நானா அப்ளா சின்ன இப்போ அவர் தான் ஒரிஜினல் அரவிந்த சாமி ஆயிருப்பேன். இவங்க கேட்டா அடுப்புல வந்த சாமி சொல்லுவாங்க. அதுக்கு கீழே போயிட்டு நானா என் உமக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சாக்கு பாட்டு, மாமாக்கு பாட்டு, கூட்டாளிக்கு பாட்டுன்னு டப்ப டப்பன்னு டைப் பண்ணி டமாண்ட் எடுத்து டுமீண்டு போட்டீங்க பட்டாண்டு ஆசிக்கான பாட்டு வரும்.

0: தீயணைக்கும் படு, அதுலயும் பொம்பளை புள்ளைகள சேர்க்க மாட்டாங்க வேலைக்கு.
1: தெரியல
0: என்ன அவங்களுக்கு தீ வைக்கத்தான் தெரியும், எனக்கு தெரியாது
2: நீங்க
0: எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றீங்க? இப்ப டிரைவிங் பண்ணி கொண்டு இருக்கீங்க?
2: உங்களுக்கு
0: தம்பி தம்பி நீங்க என்ன பண்றீங்க? அண்ணனுக்கு உதவியா இருக்கிற வெரி குட். அண்ணன் என்ன செய்யறாரு? சும்மா இருக்க நீங்க அவரோட சேர்ந்து நானும் சும்மா இருக்கேன்.
1: அந்த அண்ணன் யாரோ அண்ணா
0: அகட

0: காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம்.
1: காதலுக்கு வந்து சரியான அர்ப்பணம், வீட்டுக்கு காசு அனுப்பி உமா பாப்பாக்கு அனுப்புற இதெல்லாம் இல்ல. ஒரே காதலும் கத்திரிக்காய் நல்லா இந்த புள்ள தானே காலகாலமா.
0: ஒண்ணு இல்ல, புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக பாடல்.
1: அது உங்களுக்கு என்னது காலகால புன்னகை மன்னன் சும்மா தேவையில்ல.
0: ஒண்ணு தெரியும்,
1: சம்பளம் எடுத்தா வீட்டுக்கு அனுப்புறது இல்ல, காதல் கால கால கத்திரிக்காய். சரி அதை விடுங்க.
0: சரி நேரத்தை சொல்லுங்களே.
1: நேரம் 12:30.
2: முதல்வன் பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
3: வணக்கம், வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
5: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஹரியானுங்கிற ரம்பம் அந்த வர வர ரம்பம்மா கூட கூட என்ன
1: நீங்க அந்த காலத்துல போயிட்டு
0: இந்த காலம் அனிருத் பாட்டு நீங்க கிளவி
1: என்ன அப்போ இன்னைக்கு வந்து செவ்வாய் ராகம் தானே
0: செவ்வாய் ராகமையா
1: வணக்கம்
0: என்ன பயந்து பயந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி
2: என்ன
0: செய்ய தம்பி என்ன சும்மா கஷ்டமான வெயில் என்ன கஷ்டமான சரி ஸ்ரீதேவி செல்லுங்கம்மா பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு
2: பாட்டு
0: என்ன போகுது என்ன போகு பாட்டு தாரீகா பாட்டு கேக்க கூட சேர்த்து
2: அவன்
0: செல்லாம் என்ன 150 பேர் பாடணும்
2: நல்ல பாட்டு போடணுமா
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
2: பாண்டிய நாட்டு ரங்கத்துல
0: என்ன செல்லிட்டு விஷயத்த இன்னமில்ல மனசுல பாட்டுதான் தவிக்குது நீ அடுப்புல கொதிக்குது
1: அப்படின்னு
0: சொல்லி சரி வெக்கம் நீங்க
2: என்னத்துக்கு
0: வெக்கப்பட சரி நன்றி இத கொலை
2: கட்டாயம்
0: போடுமா கட்டாயம் இப்ப டக்குன்னு வந்த போட்டு அவங்களும் செல்லுங்க பாட்டு ஒண்ணு வருது சொல்லி
1: வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி
0: கேட்டுட்டு இருக்கா சொல்லி
1: எனக்கு
0: தெரியாது கோழியை காட்டி சாவல தருவாங்க அந்த மாதிரி அருண் பொஷியா அவ அமீர் ரீகா முஜிபு நாயக்காரங்க ஆற கோழி காலம் மட்டும் தான் அவர் வெற்றி ஃபைசர் நாயக்கா காதர் மாமா அவர் கோழி செலவில்லாக்கி ஊதுரை வெளியே கொண்டு மேல வசக்கிற அவர் அவர் மொய்டி நான பக்கத்து கேட்டதானே அவரும் செல்றே மச்சான் பாட்டு ஒன்று போட தெல்லி ஐமாய் மாற கூட்டாளி மாறுவேன் ஈக்கானூர் ஐமாய்ங்கிற பெட்டாலேருந்து சுரஞ்சி வந்திருக்கார் அவர் வந்திருக்கார் அவர் வந்து ரமேஷ் வந்திருக்கி அப்புறம் இந்த ஃபைசர் வந்திருக்கி சுரேஷ் வந்திருக்கார் ரகு வந்திருக்கார் ரகுநாத் வந்திருக்கார் சுரஞ்சியும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்படியா
0: சரி இதேமா உங்களோட பேர் வரும்னு என்ன செய்யணும் ஸ்ரீதேவி
1: அதே மாதிரி வரும்னா பேஸ்புக் பக்கம் போயிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணணும்
0: என்ன இந்த மாதிரி தான் கரண்ட் பில் கட்டல ஏதாவது வசதியோ அப்படி அப்படி இல்லன்னா
1: அப்படி எல்லாம் இல்ல நாங்க இங்க இருந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கோம் எங்க பேரைய சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும்.
0: தெளிவா சொல்ல வேணாம் நீங்க பேஸ்புக் பக்கம் போங்க போங்கன்னு அவங்க போயிட்டு போயிட்டு பாத்து பாத்து திரும்பி திரும்பி வரேன்.
1: சரி பாடல் கேப்பா வேணா என்னால முடியல அப்படின்னு

0: இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: அழகி சித்ரா.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணி வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதியின் முன்னாள் அமைப்பாளராக செயல்பட்ட சரிதாபே சிங் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அருண ஹென்னதிகே ஆகிய மூவரையும் பிணையில் செல்வதற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. கடந்த வழக்கு விசாரணையின்போது சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணிகளினால் இந்த பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய இன்றைய தினம் பிணை உத்தரவை அறிவித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போந்திரகம சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலையும் விடுவித்தார். தென்மேற்கு பிரான்சின் போர்டோ நகரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுத்தீ பரவிவதால் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுக்கு தங்குமிடம் வழங்க ஆயத்தமாகி வருவதாக நகர முதல்வர் தோமஸ் காஸ்னேவ் தெரிவித்துள்ளார். ஷிரோன் பிராந்தியத்தில் உள்ள சிஸ்டாஸ் நகரில் மாத்திரம் 42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளது. அத்துடன் 240 வீடுகள் வரையில் மொற்றாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் காட்டுத்தீ காரணமாக பிரான்சில் இதுவரை சுமார் 220,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

அளிக்கக்கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம்.
1: செவ்வாய் ராகத்தோடையா இப்ப தார் வந்திருக்கா இதுக்குள்ளி
0: யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: கருணாண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கிறேன். மறந்துட்டீங்கன்னா நீங்க மாற ஆள் தான் கருணாண்ணா.
2: நீங்க
0: தானே
1: கருணாண்ணா? எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க?
2: 50 மாடு 9 கண்ணா கரெக்டா கருணா.
1: 50 மாடு
0: என்னது?
2: 50 மாடு 9 கண்ணா கட்டணும்.
1: 50 மாடு 9 கண்ணா கட்டணுமா?
2: மரத்துல
1: விழுந்துட்டானு காதல் கவிதை ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா?
0: எனக்கு தெரியாது.
1: காதலித்து பால் கால் தரையில நிக்காது, உன் கையில காசு நிக்காது, நீ மட்டும் நடுத்தரு. இப்ப
0: யாருக்கு இந்த கவிதை?
1: உங்களுக்கே தான் நம்பி வராடலே. ஐயோ ஐயோ
0: சரி, இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-0111
1: என்ற வரையிலும் உங்களுக்கு தார் தாருக்கு பாட்டு ஒண்ணு என்ன பாட்டு ஒண்ணு சொல்லி டப்ப டப்பா டைப் ஜமான் எடுத்து டுபின்னு போனீங்க பட்டான ஒரு பாட்டு வருமையா?
0: அப்படியா? எங்க இருந்து வரும்?
1: அங்க

0: இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் செவ்வாயாகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: சரி, இந்த நேரத்துல வந்து மதிய நேரம்
2: என்ன
1: நடக்குது, என்ன என்னமாய் போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: அப்புறம்
0: நீஷா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சம்சாரம் படம் பாக்க கூப்பிடாத புருஷன சரின்னு சொன்னார. என்ன படம்னு கேட்டா நான் பேரை சொன்ன ஏலாண்டு உட்கார்ந்துட்டாரு.
0: என்ன படம்?
1: பேய் படம் பாக்க கூப்பிட்டிருக்காரு. பேயோட தான் இருக்க, அதுக்கு பிறகு என்னதுக்கு படம் பாக்க போறேன்னு கேட்டாரா.
0: யோ கடவுளே.

0: முதல் மரியாதை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம்
1: நேரம் எத்தனை நேரம் பா செல்லுங்களே சீதே, நேரம் பாக்கல நீங்க.
0: நேரம் தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதியம் 1 மணி கடந்து 30 நிமிடம்.
1: அப்படி என்ன நேரத்தை பாத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: நெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க, வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
6: வணக்கம். வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
9: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: மாமா ஐயா மாமா
1: மாமா இருக்காங்க.
0: என்ன செய்யறாங்க மாமா?
1: மாமா வேலை செய்யறாங்க.
0: இருக்கன் செடியில் இருப்பார் அவர் மாமா.
1: சிவராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கி இப்ப நம்மளோட பேசுறதுக்காக
0: யாருன்னு
1: சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
2: மற்றும் எங்களை அண்ணாக்கு முதல் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். தங்கச்சி தாருமா எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீதேவி
2: அனுராதபுரத்துல இருந்து. சமீஹா பானு கதைக்கிறேன்.
0: சனிஹா பானு எப்படி வீட்டுல சனியான்னு கூப்பிடுவா பானுன்னு கூப்பிடுவாங்களா?
2: ரெண்டும் கலந்த கலவை.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல் தலைவா பேசுறீங்களா ஸ்ரீதேவி?
2: இல்ல நான் வசந்தத்துல நிறைய பேசுறீங்க. உங்களோட இன்னை தான் பேசுறேன்.
0: எங்களோட இவ்வளவு கோபமா இருந்தீங்க என்ன? பெரிய கரைச்சல் ஆகி தாத்தா.
2: அப்படியா?
0: அப்புறம் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ஒரு பாடல் எடுத்தாங்களே.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
2: இன்னைக்கு வந்து முதல் மரியாதை படத்துல அந்த நிலாவை தானான கையில பிடிச்சேன் அந்த பாட்டு.
0: என்னன்னு இப்பதானே ஒரு பாட்டு போச்சு முதல் மரியாதையில.
2: ஓஹோ, இது தாங்களே.
0: இது
2: தெக்கத்து கல்வன் படத்துல தில்லா தாங்கு தாங்கு அந்த பாட்டு தாங்க.
0: தில்லா தாங்கு தாங்கு. அப்புறம்
2: அப்புறம் நீங்க படிங்க.
0: சரி சரி. அந்த பாட்டுக்கு விசேஷ காரணம் இருக்கா?
2: அது வந்து என்னுடைய அபிமான பாடகி சித்ராம்மா இணைந்து படித்த பாட்டு. அதனால வந்து விருப்பம் எனக்கு.
0: ரொம்ப நன்றி. தாராள மீகா ஸ்ரீதேவி
2: இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும்
0: நன்றி
2: நன்றி.
1: நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க அபுல். இப்ப நம்ம அதை சேர்த்து காட்டி இங்க ஐடிஎனுக்கு முன்னுக்கு வந்து
0: அடிப்பாங்க. இப்ப பாத்தீங்க
1: அப்படின்னு சொன்னா பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோட இணைந்து அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் புத்தளம் காரைத்தீவில் இருந்து அன்சாப் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வணக்கம் இருவருக்கும், நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று சொல்லி பொத்துவில் இருந்து ஜமல்தீன் வந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் இருவருக்கும். ஒரு கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகமே சத்தமா நிகழ்ச்சி
0: கேட்டுட்டு இருக்கா. இல்ல ரோயல் குஷன் அதிபர் வந்து எங்கிட்ட பாலச்சந்திரன், அவனும் அவரோட ஈக்கியான பேரல் இந்த முரளி, ரெண்டு பேருக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லிக்காங்க. அப்புறம் சிவா வந்தீங்க, மாலை நேர வணக்கம் உறவே எப்படி இருக்கீங்க, ஈரோ கொலை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. ரஜினி வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம் அப்புத்தலை புத்துக்கோடு என்ன புதுக்காடு புதுக்காடு ரஜினி லவண்யா பாடல் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம்
1: தானே,
0: ஹிந்தி தெலுங்கு மலையாளம்
1: தானே,
0: அப்படி அப்படி அப்படி நீ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டீங்க.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னையில இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோட இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோட தான் இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இருவரும் அப்படின்னு சொல்லி புசலாவையில இருந்து சசிகலா சுரேஷ்குமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. மற்றும் ஆனந்தி நன்பி மற்றும் அபுல் நானா இருவருக்கும் மதிய நேர வணக்கம். மனைவி பாமினி மற்றும் மகன் துசரதன் ஜஸ்வின் ஆகியோரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: சர்மா பவானி ஐயர் அவங்க வந்திருக்காங்க, எங்களுக்கு சுபரான நல்ல பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க. பிரசாந்த் வந்தி ஹாய் அன்பான மதிய நீர வணக்கம், மீன்பிடி கந்தையில் இருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிக்க. அண்ணா நீங்க பேசிக்கொள்ள மாற பசுந்து, இந்த பக்கத்துல யார் உழம்பி கொண்டீங்கன்னு கேக்குறாங்க.
1: அப்படியா?
0: அப்படி
1: சொல்லிருக்காங்க, அதை நான் நம்பணும். சரி சரி. மதிய நேர வணக்கம் இருவருக்கும், யாழ்ப்பாணம் மச்சு வெளியில இருந்து உம்மா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர வணக்கம் இருவருக்கும் என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: கொழும்பு ரெண்டுல இருந்து ஞானசிகா மணி வந்து அவரை கூட்டி புஷ்பராணிக்காக அடித்ரா பவித்ரா அந்த யார் கணேஷ்குமாருக்காக நல்ல ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க. பாட்டை போடுங்க ஸ்ரீதேவி.
3: தொண்டையில தான் நினைச்சி

0: ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: பழகி சித்ரா.

உலகின் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: அனுசரணை வழங்குவது. மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: தெவினுவர உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு மகாதேவாலயத்தின் வருடாந்த பெருகிர உற்சவத்தில் கலந்து கொள்ளவுள்ள காவடி நடன குழுக்கள் சிலவற்றைச் சேர்ந்த உறுப்பினர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பெருகிர ஊர்வலத்தின் பாதுகாப்பிற்காக மாத்திரம் பாதுகாப்பு படையினரின் சுமார் 1500 உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இதில் கலந்து கொள்ளும் அனைத்து காவடி குழுக்களும் உடனடி பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டன. இந்த பெருகிர ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜப்பானின் கியோ பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.1 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: இது நம்ம ஆளு திரைப்படத்திற்காக ஒரு என்னோட ஆள் யாரும் இல்ல, அது திரைப்படத்தை அந்த
1: பாடலாம்.
0: சரி, மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. எனவே எங்கிருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கு
1: 0-1-2-5-0-0-1 அப்படி மில்லனி சின்ன 0-1-2-5-1-1-1 இருக்கு.
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க?
1: யாரு? வணக்கம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யாருது?
1: அழைப்பில் இருக்காங்க, பேசுறாங்களா? ஹலோ.
0: சரி, இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: தாரு தாரு, யாரு? கச்சத்தீவிலிருந்து ராமசாமியா?
0: அருண்மொழி.
1: எப்படி இருக்கிறீங்க ஜிதேவி?
2: என்ன
1: புதுமை? அருள்மொழி, அருள்மொழி
2: உங்களோட
1: கல்யாணம் செல்லுங்க, நாங்க வாரமாங்க.
0: கல்யாணம் முடிஞ்சா
1: சின்ன புள்ள ஒண்ணு செல்லி. சரி சரி சரி, செல்லுங்கம்மா. தாரெல்லாம் மீக்க உங்களோட சேர்ந்து பாட்டு ஒரு கேக்கு.
2: இந்த பாட்டு
1: இந்த பாட்டு

0: குஞ்சினி விஜிதா
1: நன்றி. புதிய நேர்கள் எங்களே பாடமாக்குறேன், எங்களுக்கு தான் அறையில் மாத வேலை தாயா பாட்டை போடுவீங்க.

0: ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது.

0: மகன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கா என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பார்த்தா, அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எல்லோருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரம்புட்கணையில இருந்து ஃபைசர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி மட்டுக்களப்பு பண்குடா வெளியிலிருந்து நகர் பிரபணன் மற்றும் சதீஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கரோலினா லிலித்த நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய
1: வணக்கம் அறிவிப்பார்கள் சகோதரி ஆனந்தி. சகோதரா அபுல், நீங்கள் இருவரும் நல்லா இருக்கிறீங்க, நாங்க நல்லா இருக்கேன். இது எங்களுக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்க. பேர்வெல்லிருந்து ரிஷ்வான் வந்திக்கார்.
0: மதிய நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மதிய நேர வணக்கம் இருவருக்கும் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரியகுறி அணையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: சிவகுமார் வந்தீங்க. மாலை நேர வணக்கம் உறவுகள், உங்கள் சிவா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கா. அதுபோல ரஜினி வந்தீங்க, மதிய நேர வணக்கம், அருமையாகி பாடல் எல்லாம் லாவண்யா வந்திக்காங்க, பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: ஆயிருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தெமோதர ரூபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், மருதமுனையில இருந்து முனாஸ், நாங்களும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஹோட்டல்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: பரமானந்தன் சீக்கிரன் வந்து, இருவருக்கும் அருமையான மதிய நேர வணக்கம், பழமை போல நானும் நிகழ்ச்சியோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லி கிழவட்ட பிரிவிலிருந்து வந்தியா.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஏராவூரில் இருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அக்கறை பெற்ற பொப்டில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆயிருவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம், மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அபுல் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு
1: இணைந்திருக்காங்க. லக்மால் வந்திய, மதிய நேர வணக்கம், இருவருக்கும் செவ்வாய் ராகத்தோடு இணைந்து கலக்கும் மதிய நேர குதூகலம் சூப்பர், எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி கழுதாவளையிலிருந்து ஜீவன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வேற அபுல், வேற யார்
1: இல்லையா? மரியன் வந்தீங்க. ஹாய் அக்கா, நல்லமா அக்காவுக்கு முடியும், நாங்க நல்லமே இல்லையா? நல்லமா இருக்கீங்க, அவங்க நல்ல வாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வந்தா பெதுரை, போனா குதிரை, நாங்க மட்டும் பெதுரை.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர வணக்கம், இருவருக்கும் செவ்வாய் ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், சூப்பரான பாடல்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்களா.
1: ராமல் குமார வந்திக்கு, அன்பான மதிய வணக்கம் சகோதரி, நான் சகோதரி சகோதரத்துக்கு சரியில்லை, இல்ல நீங்க மாற ஆள் தான், என்னமோ பாட்டு ஒண்ணுதாங்க நிமால் குமார நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க சொல்லிக்கார்.
0: அப்படியா? அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். என்ன
1: கேட்கத்தானே, வேற என்ன?

0: மண்வாசனை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோகிறது. நேரம் தற்போது
1: 2:30.
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
5: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் சேஃபாய் ராகம் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட
1: குதூகலத்தோட குதூகலத்துல நிகழ்ச்சியை நிறுவுகிற நேரமும் கொஞ்சம் நெருங்கி கொண்டு நேரத்தில் டபான் வரணுமே.
0: அதுதான் இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம்.
2: நீர்கொழும்புலேருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க நிசாம்?
2: நல்லா இருக்கிறோம். எங்கட கஸ்டமர் உங்களோட பேசணுமா?
0: கஸ்டமர் பேசணுமா என்னோட?
2: ஆமா.
0: யார் இது? எங்க கொடுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹலோ, we are customers from England.
1: Well, you're from the England, no?
3: We are buying tea in the shop.
1: Okay, where is the shop?
3: The shop is in the Gumbo.
1: Oh, why you stay there then?
3: Say again, sorry?
1: Oh, okay. How is the Sri Lanka you like?
3: Oh, beautiful country, very nice people.
1: Can you tell me what your name is, please?
3: My name is George.
1: Oh, George, thank you. You know the Tamil?
3: Pardon? Tamil, yes. I don't speak, no.
1: Okay, thank you, welcome again in Sri Lanka, eh?
3: Thank you very much.
1: Welcome, okay.
2: நீங்க கஸ்டமர் கொடுத்து கஸ்டமர் வேலை செய்ய விட்டீங்க. நீங்க கஷ்டத்திலேயே கொடுத்து போனீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க நிசாம்?
4: நாங்க நல்லா இருக்கிறோம் ஆனந்தி அக்கா.
1: ஓகே தம்பி, அப்புறம் தாரெல்லாம் மீக்கா தம்பி?
4: உங்களுக்கும் ஆனந்தி அக்காக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கேட்போம்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
0: நீங்க வந்து இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க.
1: படிச்சுட்டு வந்து உங்களே காப்பாத்துக்கு நீங்க கஸ்டமர் போட்டு.

0: சொல்லவா சொல்லவா
1: சொல்லி சொல்லுங்களே. ரெண்டரை மாசமா செல்லி சரியா சின்னதே இல்ல. உலகத்திலே இதே ஆபரேஷன் எங்க பண்ணாங்க முதல்ல
0: தெரியல,
1: இதயத்துலதான்.
0: சரி, மகாபிரபு திரைப்படத்தில அழகான நீ இல்ல திரைப்படம் பேரு. சரியா, இப்ப இறுதி நேரம் நம்மளோட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் அது? சஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க. அப்புறம் விலங்குல
1: என்ன தம்பி, ரொம்ப சந்தோஷம். கடைசி நேரத்துல வந்திருக்கீங்க. தாராளமிக்கா சீதேவி பாட்டு கேக்க
2: உங்களுக்காக
0: ஒளிக்கருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறோம். அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட ஜிஆர்
1: வந்திருக்காங்க.
0: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி, மற்றும்
1: நான் உங்களுடைய ஆள் விழுங்கி ஹபுல் ஹாசன்.
0: நன்றி. வசந்தம் சொந்தங்களே.

0: உள்நாட்டு செய்திகள்.
1: ஹொரணை கழுகங்கை மோதிரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பாரிய அளவிலான மாணிக்கக்கல் அகழ்வு நடவடிக்கையொன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 3 மாணிக்கக்கல் வர்த்தகர்கள் உட்பட 25 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 11 படகுகள் உட்பட மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட 7 கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவில் 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டும் பெரும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை கடந்த 5 வருடங்களில் 576 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய அந்நாட்டில் 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமான கணக்கை தாக்கல் செய்யும் பெரும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை கடந்த 5 வருடங்களில் கணிசமாக உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் தனிநபர் வருமானத்தின் தாக்கல் குறித்த தரவுகளின் அடிப்படையில் குறித்த தகவலை இந்திய மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பெரும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளமையானது நாட்டின் உயர்மட்ட பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்சார் முதலீடுகளின் பெருக்கத்தையும் காட்டுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்த போட்டு தாக்கு நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். www.vasanthavam.lk பக்கங்கூடாக முனைந்து நாள் முழுக்க இடைக்கால பாடல்கள் எக்கச்சக்கமாக ஏராளமாக ஒலித்துக் கொண்டிருக்கும், மனதுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக. எனவே நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். நேரம் 3:09 ஆகிக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்று நாளும் இணைந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். போட்டி தாக்கு நிகழ்ச்சியினூடாக உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்கள் சுற்றி எல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டோடு இன்றும் உங்களோடு இணைந்திருக்க போகின்றது போட்டி தாக்கு நிகழ்ச்சி. குறிப்பாக இந்த அதாவது டெங்குனுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த டெங்கு நோய் தடுப்பூசி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டெங்கு நோய் தடுப்பூசி இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரி ஒரு கோரிக்கை படிவம் ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாக சுகாதார பிரதி அமைச்சர் விஜயமுனி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நாட்டில் இப்ப வந்துட்டு தலை தூக்கி இருக்கிறது இந்த டெங்கு. கிட்டத்தட்ட டெங்குகளுடைய மரணங்களை பார்க்கின்ற போது 61 பேர் இதுவரைக்கும் மரணம் அடைந்திருக்கிறாங்க. 8000க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இப்போ வந்துட்டு ஒரு கோரிக்கை படிவம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் இலங்கைக்கு அந்த தடுப்பூசி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 26,136 பேர் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஆகஸ்ட் மாதத்தில் டெங்கு நோயாளர் எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டெங்கு நோய்க்கான தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த தடுப்பூசியை எங்களுடைய உடம்பில் செலுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த தடுப்பூசிக்கான முழு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இப்போது அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் புதிதாக 500 டெங்கு நோயாளர்கள் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நாடுகள் இந்த டெங்கு தடுப்பூசியை வந்துட்டு பெற்றிருக்கிறார்கள், அனுமதி பெற்றிருக்கிறது. எனவே எங்களுடைய நாட்டுக்கு மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதேமாதிரி சிகரெட் புகையிலை. பொதுவாக நாங்கள் யாருக்கிட்டையாவது சிகரெட்டு அல்லது புகையிலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை நாங்கள் வாங்குவதற்கு ஒரு கடைக்கு அனுப்பி இருந்தால் அந்த புகையிலையோடு அவர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. ஏன்னா 2016 வெளியிடப்பட்ட வர்த்தக மானிய அறிவித்தலை பொறுத்த வரைக்கும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சின்ன பிள்ளைகள் இந்த பெரியவங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள கடைக்கு அனுப்புவாங்க அந்த புகையிலை வாங்குறதுக்கு, அது வெற்றிலையோடு சேர்ந்த புகையிலை வாங்குறதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அது ரொம்பவே தப்பு, சட்டவிரோதமான ஒன்று. அப்படி சிறுவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை இருக்கிறது. எனவே யாரு அனுப்பினாங்க அப்படின்னு கேட்டு அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பியவர்கள் விற்பனை செய்ய செஞ்சவங்க எல்லாருமே கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன் ஆஜர்படுத்த நடவடிக்கை இருக்கிறது. 2016 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கான 1 வருட சிறை தண்டனையும் இருக்கிறது. எனவே இப்போ வந்துட்டு இந்த புகையிலை அதோடு சேர்ந்த சிகரெட் விற்பனை தடை செய்யும் வகையிலான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்காக பணிகள் மும்முரமாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, நாட்டினுடைய வாய் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இவற்றுக்கான தடை மிக விரைவில் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற போது வெற்றிலை பாக்குடன் புகையிலை கலந்து விற்பனை செய்தால் அல்லது புகையிலை சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான சட்டம்தான் கடுமையாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக இருங்க. இந்த சட்டம் சொல்லப்பட்டு தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் விற்காதீங்க. அதை வாங்குவதற்கும் சிறுவர்களையோ இல்லை வேற யாருமே அனுப்பாதீங்க. அந்த விதியை மீறினால் 2000 ரூபாவுக்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 1 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனை அல்லது 2 தண்டனைகள் சேர்த்து விதிக்கப்படலாம். எனவே கவனமாக இருங்க. எதிர்காலத்தில் இதான சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படும். புகையிலை மற்றும் பாக்கு மெல்லுவதால் ஆண்டிற்கு புதிதாக 3,800க்கும் மேற்பட்ட வாய் புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுமார் 80% உயிரிழப்புகளை தடுக்க முடியும் இவ்வாறான சட்டங்கள் கொண்டு வருகின்ற போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. இந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம்.
அதிகமாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள், அமைச்சர்கள்லாம் கூடி கலந்தாலோசித்த விஷயங்கள் இழுபறியாக இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இன்னும் ஓய்வு பெறுகின்ற வயதெல்லையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருந்தது அண்மை காலமாக. இப்போ அந்த யோசனைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட சட்டம் மிக விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இதே இப்படி இருக்கிற இன்னும் முக்கியமான ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அடுத்த சுவரான ஒரு பாடலுக்கு போகலாம். இலங்கையின் உலகின் மிக வேகமாக முன்னேறி வரும் நாடுகள் ஒன்றாக பெயரிடப்பட்டிருக்கிறது இலங்கை. ஓகே, நல்ல விஷயம் இல்லை, வாழ்த்துக்கள். உலகளவில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம் கிடைத்திருக்கிறது. சூப்பர். வியட்நாம் 1வது இடத்துல இருக்கிறது. அதே போல பெலிஸ் 2வது இடத்துல இருக்கிறது. மொசம்பிக் 3வது இடத்துல இருக்கிறது. 4வது இடம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. ஓகே சூப்பர். உலகளவில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் பட்டியல் இலங்கை 4வது இடத்தில் இருக்கிறது. சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்றோம். அடுத்தும் நல்ல பாடல் இருக்கு, கேட்டுட்டே வரலாம். தொடர்ச்சியாக நீங்க இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு.

சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாயிராகங்கள் கொண்டு வரும் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 3:24 நிமிடமாக கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்கள், அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்கள். இதை நாள் முழுக்க உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. செவ்வாயிராகங்கள் கொண்டு வரக்கூடிய எங்க மனசுக்கு பிடிச்ச, எங்க மனசுக்குள்ள கிடைக்கிற, தேங்கி கிடக்கிற அத்தனை பாடல்களும், நாங்க கேட்டு ரசித்த பாடல்களும் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இன்றைய நாள் முழுக்க வசந்தத்தின் செவ்வாயிராகங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. வந்து கொண்டே இருக்கும் நல்ல பாடல்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னால் கிடைப்பக்கம் கூட அதிகமாக எல்லாரும் விரும்பக்கூடிய கடற்கரை பகுதியில் சந்தோஷமான அந்த கடல் அலைகளினுடைய சத்தங்கள், அந்த காற்று, அதெல்லாம் இப்படியான பாடலாம் கேட்டு ரசித்து அந்த இடத்துல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு சில சில இடங்கள்ல, அதாவது குறிப்பாக சொல்ல போனா அந்த பாண்டந்துறை கடற்கரை பொறுத்த வரைக்கும், அங்க செல்றவங்க வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரைக்கு போனாலே குளிக்கணும், கால் கழுவணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க போவோம். ஆனா நேற்று தினத்திலிருந்து விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பாண்டந்துறை கடற்கரை கடலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான ஜல்மீன்கள் கரை ஒதுங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய உடல்ல பட்டாலே சரி, அது ஒரு வகையான நச்சுத்தன்மை கொண்டது. எனவே கவனமாக இருக்க சொல்லிருக்கு. எனவே பாண்டந்துறை கடற்கரைக்கு செல்பவர் கடலில் இறங்கி குளிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு பேச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜெல் மீன்கள் தீண்டியதால 4 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்து பாண்டந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த கடலில் குளித்து கொண்டிருக்கும் போது இந்த ஜெல் மீன்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் எங்களோட மேல எங்களோட தோல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா எரிச்சல் அல்லது காயங்கள் ஏற்படும். இதனாலதான் அவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான இந்த ஜெல் மீன்கள் கரை ஒதுங்கி இருப்பதனால அந்த பகுதியில் போறவங்களும் சரி, அதை தொடுவதும் சரி, ஜெல் மீனை கண்டால தூரமா ஓடிடுங்க, பக்கத்துல அது மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிடாதீங்க, அது எங்களோட உடலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த இன்று காலையில் வந்துட்டு பெரேகிராவிற்கு செல்வதற்காக லொரை ஒன்றில் ஏற்றி செல்லப்பட்ட யானை மிகவும் மோசமாக ஒரு லொரையில் மோதி விபத்துக்குள்ளா இருக்கிற ஒரு சம்பவம் பார்க்கும்போதே, அந்த காணொலிகளை பார்க்கும்போதே ரொம்பவே கவலையாக இருக்கிறது. எக்கச்சக்கமான மக்கள் ஒன்று கூடி அந்த யானையின் மேலே நிறைய நீர்களை ஊற்றுறாங்க. ஆனாலும் அந்த யானை எழும்பின பாடில்லை, அந்த யானை ரொம்பவே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. எனவே யானையை கொண்டு சென்ற லொரியில் வந்துட்டு சின்ன ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த வீதி ஓரத்தில் அந்த லொரியை நிப்பாட்டி விட்டு யானையை வந்துட்டு வீதியில் இறக்கி அந்த பக்கத்தில் கொண்டு சென்ற அந்த கேப்பில் வந்துட்டு மணல் லாரி ஒன்று வந்திருக்கிறது. அது ரொம்ப அடித்து செல்லப்பட்டிருக்கு, யானையை மோதி இருக்கிறது, மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரம் வரை அந்த இடித்து செல்லப்பட்டிருக்கிறது யானை. இதனால் வந்துட்டு ரொம்பவே மோசமான நிலையில் இப்போ இந்த யானை இருக்கிறது. உயிர் பிழைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தானே இருக்கிறது. இப்போ அந்த மணல் லாரியை ஏற்றி சென்றவர், அந்த விபத்துக்கு உட்படுத்தினவர் வந்துட்டு சாரதி வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கு, கவலைக்குரிய ஒரு சம்பவம் தான் அது. அதே போல் மிக விரைவில், ஏற்கனவே சொன்னது போன்று, மிக விரைவில் சிகரெட் விற்பனைக்கு நிரந்தர தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கிறது. அதுக்கான வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாகும் வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருங்க. இப்போ பாடல் வர்றது கேட்கலாம்.

0: வர காத்திருந்தேன் தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டு கொண்டு இருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு. நேரமை பொழுது 3:32.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
2: மக்கள் சூடிய மகுடமே
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சரி, இன்று வந்துட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம். இயற்கை ஒரு பக்கம் தன்னுடைய வேலைகளை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் சீனாவில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஜப்பானின் நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறது. அதெல்லாம் பேசலாம். அதாவது இன்று வந்துட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறதுனால இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது 1948 இயற்கை பாதுகாப்பு சங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் இயற்கை வளங்களுடைய அவசியம் குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இந்த ஏற்பட்ட இருக்கின்ற இந்த சூழல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் வகையில தான் இந்த 1948 உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று அது அந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனவே அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போன்று சீனாவின் வடமேற்கு பகுதியில் இரண்டு நிலநடுக்கங்கள் இன்று பதிவாக இருக்கிறது. ஒரு நிலநடுக்கம் 5.7 ரிக்டர் அளவில் பதிவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு 18 நிமிடங்களுக்கு பிறகு அதே மாகாணத்தில் 5.8 ரிக்டர் அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் பதிவாக இருந்தது. இந்த இரண்டு நிலநடுக்கங்கள் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டிருந்தது. இருந்தாலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருந்தாலும் மக்கள் பயத்துடன் இருக்கிறார்கள். இதே போல ஜப்பானிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் ஜப்பானுடைய தெற்கு பகுதியில் வந்துட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1 பதிவாக இருக்கிறது. இந்த நிலநடுக்கம் 7.1 மேக்னூட் அளவில் பதிவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அங்கும் பயத்துடன் இருக்கிறார். அடுத்த வியட்நாமில் எல்லாம் ஏற்கனவே நடந்திருந்தது, பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இயற்கையும் அடுத்தடுத்து தன்னுடைய நிலையை கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கரப்பான் பூச்சியினுடைய கட்சி ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வருகிறது. அதுக்கு பிறகு அவர்கள் அந்த ஒரு 6 நாளுக்கு பிறகு தன்னுடைய போராட்டத்தை நிறைவடைந்திருந்தார்கள், போராட்டத்தை கைவிடுவதாக சொல்லியிருந்தார்கள். அவர்கள் அந்த போராட்டத்துக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம், அதாவது நீட் தேர்வு கசிவு, அதே போல நீட் தேர்வு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு வெற்றி அளித்திருந்தது. அதுக்கான உரிய அமைச்சர்கள் தன்னுடைய பதவியை விலகி இருந்தார்கள், அவர்களுக்கு பாராட்டம் தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மீண்டும் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது இப்போ வந்து வழக்குகளை நீங்க வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறீங்க, அதை உடனடியாக திரும்பி பெற வேண்டும். இல்லைன்னு சொன்னா மீண்டும் நாங்கள் போராட்டம் வெடிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும், உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்பான்பூச்சி கட்சி மீண்டும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. எனவே இந்த ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்கள் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம், போராட்டத்தை கைவிடுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்க்கின்ற போது மறுபடியும் கரப்பான்பூச்சி கட்சி மாதிரி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாதிரியும் E20 அப்படிங்கிற ஜனதா கட்சி வந்துட்டு இது வந்துட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ வந்துட்டு உருமாறி கொண்டிருக்கிறது. இது வந்துட்டு இணையவழியில் பிரச்சாரத்தை இப்போ தொடங்கியிருக்கிறது. எதுக்காக அந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, எரிபொருள் அந்த பயன்பாட்டை எதிர்த்து டெல்லியில் வந்துட்டு நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விரைவில் தொடங்க இருப்போம், அதாவது August 4 இந்த போராட்டம் வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை E20 ஜனதா கட்சி அப்படிங்கிற பேரில் இப்போ ஆன்லைன் மூலமாக, இணைய வழி மூலமாக ஒரு கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. பார்க்கலாம் பொறுத்து இருந்து இனிமே எத்தனை கட்சி வரப்போகுன்னு தெரியல, என்னென்ன கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்க போகிறார்கள், எப்படியான ஆர்ப்பாட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள் இந்தியாவில் என்பது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியா

0: உலகின் நட்சத்திரம்.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி கே எஸ் சித்ரா. ஒலிக்கும் பாடல் இது சூரிய நமஸ்காரம் திரைப்படத்துக்காக.

உலகின் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66

0: மக்களுக்கு அனுசரணை வழங்குவது நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் சகோதரர் சரத் வீரவங்சே பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொறியியல் கூட்டு தாபனத்தின் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜெர்மனியில் அதிகரித்து வரும் ஊழியர்களின் மருத்துவ விடுமுறைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் சட்டங்களை மேலும் ஒரு முறை கடுமையாக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி சான்சலர் ஃபெட்ரிக் மேஸ் தலைமையிலான புதிய திட்டத்தின் தொலைபேசி வாயிலாக மருத்துவ சான்றிதழ் பெறும் முறை ரத்து செய்யப்படவுள்ளது. எனினும் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை போன்ற துறைகளில் நிலவும் பணிச்சுமை, சம்பள பற்றாக்குறை போன்ற அடிப்படை பிரச்சினைகளை கவனிக்காமல் சட்டங்களை கடினமாக்குவது தீர்வாகாது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

அப்படியே சூப்பரான பாடெல்லாம் மொழி தோய்ந்து இருக்கிறது. இரண்டாவது மணித்தியாலத்தோடு இணைந்திருக்கும் 102.6 102.8 வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஏராளமான விஷயங்கள் இன்றைய மணித்தியாலத்திலும் இந்த மணித்தியாலத்திலும் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்தியா பக்கம் போப்புறம், இந்தியா பக்கத்தை பொறுத்த வரைக்கும் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. சர்மிளா தன்கர் அப்படிங்கிறவங்களுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. குண்டெறிதல் போட்டியில 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். இது வந்துட்டு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இதே போல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பணத்தாள்கள் அச்சிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பணத்தாள்கள் வந்துட்டு இப்ப சோதனை அடிப்படையில் வெளியிடும் ரிசர்வ் வங்கி பரிந்துரையை ஏற்று அனுமதி வழங்கியிருப்பதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஒவ்வொன்றும் வந்துட்டு 100 கோடி எண்ணிக்கையிலான 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் இந்த பணத்தாள்களை வெளியிட இப்ப வந்து ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கிறது. எதிர்காலத்தில் இப்ப வந்துட்டு கடதாசியில வார பணத்தாள்கள் எல்லாம் இனி வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ல வர இருக்கிறது. இனி வெயிலோ மழையோ எதுக்குமே தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பல பல நூற்றாண்டுகளை தாண்டி வாழக்கூடிய மாதிரி இருக்கும், உட்காத பொருளாச்சு. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மனிதளத்துக்கான குட்டி ஸ்டோரியும் உங்களுக்காக ரெடியா இருக்கிறது. நல்ல நல்ல பாடல்களும் வரும், கேட்டுட்டே இருங்க.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 4:22.
1: வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
2: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு.
4: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறது

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: Let me sing a kutti story, pay attention, listen to me.
2: Kutti story.
0: Kutti story.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
2: இந்த மனிதியாலத்தின் இந்த நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும், இதுதான் போட்டி. வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டுப்படும் என்று அறிவித்தான். மக்கள் பலமாக யோசித்தாங்க, பயந்தாங்க, யாருமே அந்த போட்டியில் கலந்து கொள்ள முன் வரல. அப்போ நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு முன் வந்தான். இருந்தாலும் அந்த இளைஞனை திசை மாற்றுவதற்கு நிறைய பேர் பலவிதமாக பேசியிருந்தார்கள். போட்டியில் தோற்றுவிட்டால் உன் கைகளை வெட்டி விடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும், இப்படியெல்லாம் பலவிதமான கருத்துக்களை அந்த கூட்டத்தில் திணித்தார்கள். ஆனால் அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரிலேயே என்று கூறிவிட்டு போட்டியை ஏற்றுக்கொள்வதாக முன்னோக்கி நகர்ந்தான். அப்போ கதவை தள்ள வேண்டும், இதுதானே போட்டி. அப்போ அவனுடைய கைகளால் அந்த கோட்டை கதவையை தள்ளும் போது அந்த கதவு மிகவும் பலமாக திறந்து விட்டது, அவ்வளவு எளிதாக அந்த கதவு திறந்து விட்டது. அப்போ அவனுக்கே ஆச்சரியம், மக்களுக்கும் ஆச்சரியம், என்ன இவ்வளவு இலகுவாக இந்த கோட்டை கதவு திறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த கதவுக்கு தாழ்பால் போடவில்லை, அதாவது அந்த கதவை லாக் பண்ணவில்லை, திறந்துதான் அந்த கதவு இருந்தது, எனவே பூட்டவில்லை அந்த கதவை, இதுதான் போட்டியாகவும் இருந்தது. எனவே இப்படிதான் நிறைய பேர் பயத்தாலும், எதையாவது நாங்கள் முன்னுக்கு வந்தால் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தாலும், இப்படியான ஒரு சின்ன விஷயங்கள், இந்த கதவை போன்று திறந்திருக்கும் கதவு மூடி இருப்பது ஆக எங்களுடைய தோற்றத்துக்கு எண்ணி நாங்கள் அதை நாங்கள் நினைத்து கொண்டு நிறைய விடயங்களை முயற்சிக்காமல் அப்படியோ பின்னுக்கு போடுகின்றோம். நிறைய பேருடைய கருத்துக்களை கேட்டு முன்னோக்கி வராமல் அப்படியே இருந்த விடத்தில் இருந்து விடுவோம். எனவே முயற்சிக்காமல் விட்டு விடுவதனால் அனைவரும் இந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலே காரணம் அப்படிங்கிற மாதிரி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய வருகின்ற அந்த தோல்விக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறது. எனவே எந்த ஒருத்தருடைய கதைகளையும் கேட்காமல் நாங்கள் முயற்சி செய்யணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் முன்னோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
0: என்னென்ன

ஓகே, சூப்பரான இனிமையான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். அதாவது இப்போ வந்து பிரான்ஸ் பார்க்க போகிறோம். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து இருக்கிறது வெப்ப அலைகள். மீண்டும் பிரான்சில் ஐரோப்பா போன்ற பகுதிகளில் வெப்பம் தலை தூக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 40°C தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பிரித்தானியம் சில பகுதிகளிலும் இப்போ வந்துட்டு வெப்ப அலைகள் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. எனவே அங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இப்படி இருக்கிற நேரத்தில் பிரான்சில் நிலவி வருகின்ற இந்த கடும் வெப்ப அலைகள் காரணமாக அங்கே இருக்கிற வனவிலங்கு பாதுகாப்பு மையங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும் வெப்பம் பொருந்தது, எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் வெப்பம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த மிக கடுமையான வெப்ப நெருக்கடியை இப்ப இருக்கிற அங்க பிரான்சில் இருக்கிற வனவிலங்குகள் எதிர்கொண்டிருக்கிறதா என்னன்னு சொன்னா, ஏராளமான பறவைகள் விலங்குகள் வந்துட்டு இந்த நீர்ச்சத்து குறைபாடால வெப்பத்தினுடைய தாக்கத்தாலையும் வீதிகளில் மயங்கி விழக்கூடிய வாய்ப்புகள் விழுந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளில் காட்டுத்தீ கடுமையாக நிலவி வருகின்றது. பல விலங்குகள் இந்த காட்டுத்தீ காரணமாகவும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே மீட்க முடியாத ஒரு இயற்கை இழப்பாக இது கருதப்படுகிறது. பிரான்சை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த காணொளிகள், அந்த காட்சிகள்லாம் பார்க்கின்ற போது அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும் போதே பறவைகள் விழுவதும், அதே போல வனவிலங்குகள் அந்த தன்னுடைய வேகம் குறைந்து அது நீர்ச்சத்து இல்லாமல் இருப்பதும் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கும்போதே ரொம்பவே கொடூரமாக இருக்கிற அந்த காட்சியில பார்க்கும்போது. இதே போலதான் அண்மையில் வந்துட்டு சர்வதேச எய்ட்ஸ் மாநாடு நடைபெற்றிருந்தது. அதுல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 30 வருடங்களாக எய்ட்ஸ் நோய்க்கான எந்த ஒரு தடுப்பூசியோ பரிசோதனையோ செய்யாம இப்ப வந்து கட்டுக்கோப்பை கடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா எய்ட்ஸ் தொற்று மீண்டும் தீவிரமடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாக இப்போ ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கிறது. பிரேசில நடைபெற்ற இந்த சர்வதேச எய்ட்ஸ் மாநாட்டில தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னா, 2025 பிறகு 18% குறைந்திருக்கிறது இந்த எய்ட்ஸ் நோய்க்கான நிதிக்காக செலவழிக்கின்ற அந்த தடுப்பு மருந்துகள், அதே போல பரிசோதனைகளுக்கான பணங்கள் வந்து கிடைக்க போதாமையே இதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பரிசோதனை தடுப்பு மருந்துக்கான பணம் குறைவாக இருந்ததுனால கிட்டத்தட்ட இந்த நோய் தொற்று மறுபடியும் தீவிரம் அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாங்காங்கிலும் தான் எபோலோ வைரஸ் உயிரிழப்புகள் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் நாடு அறிவித்திருக்கிறது, கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த நோயை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17வது முறையாக எபோலோ வந்துட்டு ஹாங்காங் நாட்டில் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்ன விஷயம்னு சொன்னால், சினிமா பக்கம் நாங்கள் போகிறோம். சினிமா பக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அண்மையில் தெரியும் ரவிமோகன் ஆர்த்தியினுடைய விவகாரத்து வழக்கு சூடுபிடித்திருந்தது. ஆர்த்தி சொல்லியிருந்த நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது 40 லட்சம் எனக்கு ஜீவனாபாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் ஜீவனாபாயம், அதாவது ரவிமோகன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மாதம் 1க்கு 3 லட்சம் வழங்க வேண்டும் ரவிமோகன். அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க மறுத்ததுக்காக ரவிமோகனும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிமன்றம் அதுக்கும் தீர்ப்பளித்திருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகளை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னொரு நல்ல விஷயம் மட்டுமல்ல, இப்போ வந்துட்டு ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, இசையமைப்பாளர் ஜாய் அபேங்கரனுடைய அடுத்தடுத்த ஆல்பம் சாங் தொடர்ச்சியாக வந்திருந்தது. மறுபடியும் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டில், அதாவது ஆகஸ்டில் வெளியாக இருக்கிறது. அடுத்த மாதம் என்னுடைய ஒரு ஆல்பம் சாங் வெளியாக இருக்கிறது. அது எப்படியான சாங், என்ன எப்படி அதில் அவர் இசையமைச்சி பாடி டான்ஸா அப்படின்னு தெரியல. எதிர்பார்ப்பொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கட்சி சேர, அதே போல ஆசக்கூட, சித்திரபுத்திரி, விழிவிக்கிற, அதே போன்று பவளமல், இந்த பாடல்கள்லாம் சும்மா சக்கப்போடு போட்டிருந்தது. அடுத்த என்ன சாங்ஸா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருங்க, பொடுத்தாக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்வோம். இதே போல இதுல 2023 ஜனநாயகன் வழியாக இருந்தது. எல்லாருமே போய் இப்போ பார்த்தோம். ஸோ சக்கப்போடு போட்டிருந்தது, வசூல்லையும் நல்ல வசூலிச்சிருந்தது. இதே போல அடுத்த மாதம் 14வது தேதி விஸ்வநாத் திரைப்படம்
சூர்யாவினுடைய விஸ்வநாத் திரைப்படம் உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கிறது. வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா கருப்பு திரைப்படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வசூல விஸ்வநாத் திரைப்படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே போல அஞ்சாம் திரைப்படத்துக்கு பிறகு அவரு ஒரு கெப்புக்கு அப்புறம் இந்த விஸ்வநாத் திரைப்படத்துல அவரே பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது வேற லெவல்ல. சோ அந்த திரைப்படத்துக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அந்த அப்டேட் எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்களும் தயாரா இருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்க வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். 102.6 102.8

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வா.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

ஒலிக்கார்ந்திருக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சிவாடி கிடைந்திருப்பாங்க. இன்று நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே,

0: அரசு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய அரசியலமைப்பின் வரைவு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழு தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பின் கீழ் வாக்களிக்கும் உரிமையுடையவர்களின் எண்ணிக்கையை 39 குறைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அக்குழுவின் உறுப்பினரான சித்தத் வெத்தமுனி குறிப்பிட்டார். கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடாத விளையாட்டுச் சங்கங்களுக்கு வாக்குரிமை வழங்குவது தொடர்பிலும் புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டயர் 1 தொடர்களில் விளையாடும் விளையாட்டுச் சங்கங்களுக்கு 2 வாக்குகள் கிடைக்கப்பெறும் என்றும் அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பதை பொறுத்தே வாக்குரிமை வழங்கப்படும் என்றும் சித்தத் வெத்தமுனி தெரிவித்தார். பல வருடங்களாக கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடாத சில விளையாட்டுச் சங்கங்களுக்கும் தலா 2 வாக்குகள் வீதம் கிடைக்கப்பெறும் நடைமுறை புதிய அரசியலமைப்பின் மூலம் முடிவுக்கு

0: ஜப்பானின் கியூசு தீவில் அமைந்துள்ள குமாமோட்டோ பகுதியை மையமாக கொண்டு இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் 7.1 பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்த தீண்டினாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிரப்புக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே,
4: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த, இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம். 9:00 வரைக்கும் வசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு செவ்வாய் நகம் கொண்டு வரும் வசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் மட்டுமில்லாது 80களுடைய துள்ளிசை பாடல்களும் தொடர்ச்சியா வர காத்துக் கொண்டே இருக்கிறது. எனவே நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பர் ஹிட்டான பாடலாம் கேட்கலாம். சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் தான் நீங்க கேட்க போறீங்க. சோ எனவே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா கால் பண்ணுங்க 0712-7500-1. அதே போல 0712-7500-1111 அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள நீங்களும் முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த நேரத்துக்கு இந்த பாடல் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தெரிவுகள் இதுவா இருந்தாலும் கூட என்னோட நீங்க இணைந்து கூட நீங்களும் பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அதே நிகழ்ச்சி தரதுக்கு நானும் ரொம்பவுமே அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக நிகழ்ச்சி 6 மணி இருந்துக்கான் பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனியக்கு மாலை வணக்கங்கள்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் புவாசிட்டியை சேர்ந்த ரமணி பேசுறேன்.
0: ரமணி எப்படி இருக்கீங்க? ரமணி
1: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஓம் நல்ல சந்தோஷமா.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நாவலப்பட்டியை சேர்ந்த கிறிஸ்டி விஜயேந்திரன் ஜெயராணி ஆகிய தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜோசியஸ் தனது 15வது பிறந்த நாளை தனது வீட்டில் வந்து விமர்சையாக கொண்டாடுகின்றார். இவரை அப்பா அம்மா அம்மம்மா அனிதா சித்தி சிது அண்ணா ருக்ஷி அக்கா மற்றும் புவாக்கட்டியை சேர்ந்த சித்தா ரஜினாத் ரமணி சித்தி தானி அக்கா மற்றும் ஸ்ரீதரன் பெரியப்பாவும் சேர்த்து இவரை வாழ்த்துகின்றார்கள். இவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீருடனும் சிறப்புடன் வாழ வேண்டும் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம்.
0: ரைட், ஓகே. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வாசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்றோம். சரியா?
1: ஓகே, நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: கொண்டு வரும் வாசந்தா மேக்ஸஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எண்பதுகளில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களோடு தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் இருந்திருக்க போறோம். எனவே தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். மலைப்பின் ஏற்படுத்துங்கள் 0712-2725 0001. அதே போல 0712-2725 இலக்கத்துக்கு அழைப்பின் விலகிணிந்து கொள்ளுங்க. நேரம் மலை 5 மணி கடந்து 23 நிமிடமாகும். இந்த அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம் நிஷா, எப்படி இருக்கீங்க? நிறைய சொந்தங்கள் வந்து அந்த மார்னிங் டைம்ல வந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, சரியா? ஒரு சிலருக்கு லைன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு லைன் கிடைக்காது. அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது, மத்த மத்த ஷோல பேசலாம் தானே.
1: இல்ல இல்ல, பேசுறோம், கத்த கூட பேசுறோம் காலையில.
0: சரி, ஓகே நிஷா, எப்படி இருக்கீங்க? மாவுனதுல
1: பக்கம் இருக்கீங்களா?
0: சந்தோஷமா அட்டகாசமா ஏறுற லெவல்ல இருக்கு நான்.
1: தெரியுது,
0: அங்க இருந்து பாக்கணும், தெரியுதுனா?
1: போட்டோட தெரியுது.
0: இது நான் எதிர்பார்க்கலங்க.
1: பாடுங்க.
0: பேச மட்டும்
1: நன்றி.
0: இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். நிஷா வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பேசினாலும் ரொம்ப சூப்பரா அழகா வடிவா பேசிட்டு போயிருக்காங்க. இதே போல நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் வழியும் இணைந்து கொள்ளுங்க. இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். நீங்கள் கேட்டவை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜன், இசைகள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: உலகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரு மலை 5 மணி கடந்த 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8. அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். வசந்தம் FM.

0: ரொம்ப ரொம்ப நன்றி குணால், உங்களுக்கு
1: பிடிச்சிருக்கானே?
0: சரி ஓகே குணால், செவ்வாய் ராகம் என்றாலே குணால் வராம இருக்க மாட்டார் இல்லையா? ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் அது உங்களுக்கு மட்டும் எப்படி லைன் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கரெக்டா வந்துடுறீங்க. சரி ஓகே குணால், நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வர கதை இருக்குது, யார் யாரும் இருந்து கொள்ள போறீங்க? சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான மாலை நேர வணக்கங்களோடு நலமா என்று கேட்டுக்கொண்டு இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நலம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க? நிஷா வந்திருக்கிறாங்க, அதே போல எனக்கும் என்னுடைய அன்பு மனைவி விமலா தேவி, மகன் மகன் பிரசாந்த் அபிஷான், மகன் மகள் அபிநவி ஆகியோருக்காகவும் பாடல் இருந்து கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல். வழக்கம் பாடுறது பாண்டியன் திரைப்படத்துக்காக.

சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய பாடகி கே எஸ் சித்ரா.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் மாலை நேர கொண்டாட்டம் 5 இந்த வழி அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது? கார்த்திக். எப்படி இருக்கீங்க கார்த்திக்? சந்தோஷமா இருக்கீங்களா? முதல் தடவையா பேசுறீங்க நினைக்கிறேன். அப்படியா கார்த்திக்? நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மனைவி ஆயந்தினி, பிள்ளைகளான நிந்துஜா, ஜட்ஜிகுட்டி, மற்றது சுதா காந்தி, மற்றது கொல்லா, மற்றது சௌகரமான திலீப்,
0: வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சுதமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா பெரிய குறியானை செப்பமல் கந்தரில் தான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். பாடல்கள் எல்லாமே சூப்பரோ சூப்பர். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான மாலை நேர வணக்கம் கட்டுக்கலை சந்தனம் வந்திருக்கிறாங்க. விக்னேஸ்வரி, டில்ஷா, நர்மிஷா, விஷோலி ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. கொழும்பு மயூரா பிளஸில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் ரகம் கொண்டு வரும் பாடல் திரைப்படம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு பிரௌன்சிக் மஸ்கிலியில இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. பாடல் தேர்வுகளும் சூப்பர். வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்காங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் ஒழிக்கின்றது பாடல்.

0: இசையில் கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சுப்ரான பாடித்தது நிகழ்ச்சியுடைய அடுத்த மணி தேர்தல்களையும் வந்துட்டோம். நேரமான 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டது தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று 80s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள், அது மட்டும் இல்லாம 80s வந்து சக்க போடு போட்டு துளலிசை பாடல்கள் தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியும் வர காத்து கொண்டே இருக்கிறது. இதே போன்ற பாடல்கள் எல்லாம் அடடா அக்கா இந்த பாடல் கேடு நல்லா இருக்கும், அக்கா இந்த பாடல் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான பாடல் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நிறைய பாடல்கள் தெரியுமா இருந்தா நீங்களும் என்னோட இந்த கொண்டு நீங்களும் அதை பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த பாடல் நிகழ்ச்சி தரக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 2775 பூஜை ஒன்று. அதே போல 2775 111 நீளக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. அக்கா கால் பண்ணிட்டே இருக்கிறோம், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது, ஆனா எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கவலைகள் உங்களுக்குள்ள இருந்துச்சா கவலையே வேணாங்க. பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட பாடல் தெரிவுகளையும் நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கிறேன். இப்போ 2வது மணித்தேர்தல முதல் நேரக யார் இருந்திருக்கம் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? மாத்தலை இருந்து. என்ன பேர் உங்களுக்கு?
1: நானும்
0: சந்தோஷமா, அட்டகாசமா, வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கேன்.

ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி ஃபரிதா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே ஃபரிதா, சொல்லுங்க நீங்க உங்களுடைய காலத்துல வந்து இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் அப்படின்னா நீங்க என்ன பாடல் சொல்லுவீங்க? நீங்க பாடல் கேக்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மகிழ்ச்சி. பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, அதிலும் குறிப்பாக இந்த இடைக்கால பாடல்களுக்கு அடிக்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷனா இருக்கலாம், 80களில் பிறந்தவங்களா இருக்கலாம், 90ஸ்ல பிறந்தவங்களா இருக்கலாம், எல்லோருக்குமே இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே பிடிக்கும். அதுல ஒரு சில பாடல்கள் கேட்கும் போது மனதுக்கு ரொம்ப இதமா இருக்கும், எந்த நேரத்திலும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப நாங்க கேட்கக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா வேலை செய்த எல்லோருக்குமே ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தரக்கூடிய ஒரு பாடல்தான் கேட்க போறோம். என்ன பாடல் யோசிக்கிறீங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பரான திரைப்படம் தான் அண்ணாமலை திரைப்படம். அந்த திரைப்படத்துக்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் நம்ம எஸ்பி பாலா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலுக்கு வந்து நம்ம வைரமுத்து அவர்கள் தான் வரிகளையும் எழுதியிருப்பாரு. ஒரு சூப்பரான பாடல், அந்த காலத்துல வந்து சக்கப்போடு போட்ட பாடல்களை இந்த பாடலும் ஒன்று கேட்டு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். இது மாநிலத்து கொண்டாட்டம் வசந்தம் எக்ஸ்பிரஸ், உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

0: உலகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 6:15.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வணக்கம் சந்தோஷமான வணக்கம். யார் இது? பிருந்தா, எப்படி இருக்கீங்க பிருந்தா? சந்தோஷமா இருக்கிறேன் பிருந்தா. ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனா பேசுற மாதிரி இருக்கே, அப்படியா இல்லையே?
1: இல்ல இல்ல.
0: சரி, உங்க டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: அப்படியா? சரி, ஓகே. பிருந்தா வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏதாவது காரணங்கள் இருக்கா?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் இப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான மாலை நேர வணக்கம். நிகழ்ச்சி தொகுத்து வணங்கும் சிவானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குர்ஜா கணித அசூர்தின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு யுதாகரன் மவுண்டின் வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. பசனையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்காங்க, அன்பான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு பாடத்திரைகளும் அருமையக்கா வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்விதன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கல்முனையில இருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டு அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி கொட்டக்கலை சந்தனம் வந்திருக்கிறாங்க. விக்னேஸ்வரி, டில்ஷா, நர்மிஷா, விஷாலினி ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செவ்வாய் ராகங்களோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்றும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான மாலை நேர வணக்கம் தீகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. இதேவேளை திகலை இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக டில்ஷான் வந்திருக்கிறாங்க. அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான், சர்மிளா, நிரோஷன், அதே போல டொனால்ட், மார்க்ஸ் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான மாலை நேர வணக்கம் சிவானி அக்கா வந்தாலே சொல்லுவா வேண்டும் பாடல்கள் எல்லாம் வெடிதான் என்று பகிர்ந்து கொண்டு வேதுமலை சீனன் கோட்டையிலிருந்து ரீம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறான். ரொம்ப நன்றி ரீந்தாஸ். இதேவேளை சந்தோஷமான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கந்தாயில இருந்து முகமது ஜெய்சர் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து முறையான பாடல்

FM.

0: 1989 ஆண்டு மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக இசை ஞான இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 80s வந்த பாடல்கள்ல ஒரு சில பாடல்களா இருக்கட்டும், 80s வந்த கூடிய எல்லா பாடல்களுமே எல்லோர் மனதிலையுமே இன்று வரையிலும் நின்று பேசக்கூடிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நம்ம இசை ஞான இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே எல்லா பாடல்களுமே ஒரு இட்டான பாடலாக கூட இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தான் இப்போ ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே நாங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணிக்கிறது 34 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம் வாசந்தம் மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7 75 0312 அதே போல 0312 7 75 111 இருக்கிறதுக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: சொல்லுங்க. இந்த ஆட்டோக்காரன் பாட்டு போடுவீங்க
0: ரஜினிகாந்த்.
1: ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கேட்டாங்க.
0: அந்த பாடல் நான் அடுத்த முறை தரேன். சரியா? நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம் குடும்ப உறுப்பினர்களான கமலவினி, டில்ருக்ஷன், யஷ்வினா மற்றும் கதிராய் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க, பாடல் தெரிவுகளாம் அருமை என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த். இதுவரை சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆப்புத்தலை புதுக்காடிலிருந்து ரஜினி வந்திருக்கிறாங்க. லாவண்யா, பிள்ளைகளான அனுஜா, கவிஷன், அம்முக்குட்டி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல். வழிக்கும் பாடல் இது ராஜாதி ராஜா திரைப்பட.

வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்து கொண்டிருக்கிறார் பாடகி கே எஸ் சித்ரா. அளிக்கும் பாடுறது கிழக்கு வாசல் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: அதுபோல முடிஞ்சா மன்றம் வந்த தெண்டலுக்கு மஞ்சம் பெற நெஞ்சம் இல்லையோ அந்த பாடல முடிஞ்சா போடுங்க.
2: ரைட், ஓகே, அந்த பாடல் நான் செவனுக்கு பிறகு தரேன், சரியா?
1: கட்டாயமா.
2: ரைட், ஓகே, சொல்லுங்க யார் யார் எனக்கு கொண்டு பாட
1: விரும்பிக்கிறீங்க? ரமிந்து ஜெமாய ரசல்கம குசலராஜ கொண்டு 12 மலை சிலவட்டாரம் குணசீல சபுவல் கந்த வசலுகம் வசூல் ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் நரிமர செல்வன் பத்தல ஐயாக்கனை கிறிஸ்தவன் ஆட்டோ விஸ்வநாத உமாச்சந்திரன் திருமதி ராஜா தஹாரா முந்தாஜ் பேகம் ரிஸ்கா அருள்மொழி நெரில் சாம்குமார் மொனராகட தனலக்ஷ்மி பாலச்சேன பத்மா இந்த நேரத்தில் வசந்தங்கள் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. ஒரு சொப்பான பாடல் கேட்டுமிடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு விளக்கமறியல். நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லையை அதிகரிக்க சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கிளிநொச்சியில் பல்வேறு அபிவிருத்திப் பணிகள் அங்குரார்ப்பணம். வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம். பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலைய முகாமைத்துவத்துக்கு பொது நிறுவனம். ஜப்பானின் கியூஷு தீவில் 7.1 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். போலீஸ் அதிகாரியொருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 வீதம் நட்டஈடு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2019 ஜனவரி 10 அல்லது அதனை அண்மித்த தினமொன்றில் பண்டாரவளை பஸ் தரிப்பிடத்தை அண்மித்த பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் சிலருடன் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தரப்பினர் போலீஸ் அதிகாரியொருவரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு சட்டமாதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரின் ஜீப் வண்டியை முந்திச் செல்ல முற்பட்டபோது ஏற்பட்ட வாய் தர்க்கமே பிரச்சினைக்கு காரணம் என வழக்கு விசாரணையில் தெரியவந்தது. முந்திச் சென்ற போலீஸ் ஜீப் வண்டியை இடைமறித்து பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தரப்பினர் மரண அச்சுறுத்தல் விடுத்து தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமிந்த விஜயசிறி, அவரது சாரதி பந்துல ரத்நாயக்க உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராகவும், அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரி ரசிக கருணாதிலக் ஆகியோருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகளாக பதுளை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பந்துல ரத்நாயக்க என்பவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் தலா 50,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ரசிக கருணாதிலக் என்பவருக்கு 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் செலுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வதுளை மேல்நீதிமன்ற நீதவான் ஜெயராமன் டிராக்ஸி தீர்ப்பை அறிவித்தார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பலர் நீதிமன்றத்தில் இருந்தனா்.

அல்லவென்றும், எவரும் அவ்வாறு குறிப்பிடுவதாக இருந்தால் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சந்தேகம் இருக்கக்கூடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கொள்கை பிரகடனத்தில் நீதிமன்றத்தின் ஊடாக சுயாதீனமான வினைத்திறன் மிக்க நீதியை நிலைநாட்டுவதற்கும் மக்களுக்கு அது தொடர்பில் காணப்படும் நம்பிக்கையையும் சட்ட இறையாண்மையையும் நிலைநாட்டுவது மிக முக்கியமானது என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டார். 110 நீதிபதிகள் இருக்க வேண்டும், எனினும் 93 பேரே இருக்கின்றார்கள். 110 120 வரை அதிகரிக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 20 அதனை 25 அதிகரிக்க ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டார். 1978 ஆண்டு அரசியலமைப்பை தயாரிக்கும் போது சட்டத்துறை வல்லுநர்களே அதனை தயாரித்தார்கள். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய விடயம் குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ அவர்களின் ஒய்வூதிய வயதெல்லையை அதிகரிப்பதற்கோ சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச மேலும் தெரிவித்துள்ளார். பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறையில் முதலீட்டு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக குத்தகை அடிப்படையில் அவற்றை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உயர் வளங்கள் மற்றும் பொருளாதார பெறுமதியுடன் முழுமையான வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாளிகைகளை நிர்வகிக்க அரசாங்கம் குறிப்பிடத்தக்களவு நிதியை செலவிடுகின்றது. அதனால் அரச பங்களாக்கள், வாசஸ்தலங்கள் மற்றும் ஜனாதிபதி மாளிகைகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காக உரிய முறையை அறிமுகப்படுத்துவதற்கான குழு நியமிக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகளுக்கமைய பெந்தோட்ட, கதிர்காமம், மகியங்கனை, அம்பிலிபிட்டிய மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா முதலீட்டு வேலை திட்டத்துக்கு குத்தகை அடிப்படையில் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. சமூக சேவைகள் திணைக்களம், தேசிய முதியோர் செயலக காரியாலயம் மற்றும் விசேட தேவையுடையோருக்கான தேசிய செயலகம் ஆகியவை நிர்வாக ரீதியில் ஒன்றிணைக்கப்படுகின்றன. குறித்த நிறுவனங்களின் சேவையை மக்களுக்கு வினைத்திறனாக வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் ஆய்வு மற்றும் பயிற்சி பிரிவாக மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனம் மறுசீரமைக்கப்படவுள்ளது. இது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசுக்கு சொந்தமான வணிக ரீதியிலான நிறுவனங்கள் அல்லாதவை குறித்து மேலாய்வு செய்வதற்கான அதிகாரிகள் குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையின் கீழ் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. தெற்கு அதிவேக வீதி மற்றும் அதனுடன் தொடர்புபடும் ருவான்புர அதிவேக வீதியின் நிர்மாணப் பணிகளின் முதலாம் கட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கஹதுடுவையில் நிர்மாணிக்கப்படும் கட்டமைப்பின் இடைமாறல் உள்ளிட்ட வகையில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வருடத்தின் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி 15 பில்லியன் ரூபாய் செலவில் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கையில் பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலைய முகாமைத்துவத்துக்காக நிறுவனம் ஒன்று அமைக்கப்படவுள்ளது. 100 திரைசேரிக்கு சொந்தமான வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனமாக அதனை நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்நாட்டின் நகர்ப்புற மற்றும் நகரங்களுக்கிடையிலான பயணிகள் போக்குவரத்து கட்டமைப்பை செயல்திறனாகவும் பயன்பாட்டுக்கு இலகுவான கட்டமைப்புகளாகவும் மாற்றும் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கத்துக்கு அமைவாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 827 புதிய டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். 82,838 டெங்கு நோயாளர்கள் இதுவரை இனம் காணப்பட்டுள்ளதுடன் 61 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று நள்ளிரவு அளவில் 82,838 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கம்பகம் மாவட்டத்திலேயே கூடுதலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 17,600 டெங்கு நோயாளர்கள் கம்பகம் மாவட்டத்திலும், 16,457 டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு, கண்டி, மாத்தறை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் பெருமெண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு அதி அபாய வலயங்களாக 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளவத்தை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினர் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். கொழும்பு பிரதேசத்தில் வெள்ளவத்தை பகுதியில் டெங்கு அதி அபாய வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நுழம்பு பெருகக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தி முன்னோக்கி வரும்

0: பொருளாதாரத்தை கொண்டுள்ள நான்காவது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்த நாடாக இலங்கை மாற்றம் பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் கடன் மறுசீரமைப்பின் பின்னர் சர்வதேச முதலீட்டு நம்பிக்கையை மீள கட்டியெழுப்பிய இலங்கையின் முயற்சிகளை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்வதேச நிதி நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஆப் இன்டர்நேஷனல் பினான்ஸ் வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான முதலீட்டு தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை தொடர்பிலான அறிக்கைக்கமைய இலங்கை முதலீட்டு தொடர்புகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பை மேம்படுத்தி மீண்டெழுந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள நான்காவது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்ட நாடாக மாறியுள்ளது. இலங்கையின் முதலீட்டு தொடர்புகளுக்காக ஏற்கனவே காணப்பட்ட 37.33 புள்ளிகள் இவ்வருடத்தில் 43.67 வரை உயர்வடைந்துள்ளது. அதன் அடிப்படையில் சர்வதேச ரீதியில் சிறந்த தரப்படுத்தலுக்கமைய மீண்டெழுந்து வரும் அபிவிருத்தி அடைந்து வரும் 57 நாடுகளில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது. குறித்த அறிக்கையினூடாக இலங்கை வேகமாக முன்னேற்றமடைந்து வரும் நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. முதலிடத்தில் வியட்நாமும், இரண்டாம் இடத்தில் பெலிசும், மூன்றாம் இடத்தில் மொசாம்பிக் ஆகிய நாடுகளும் காணப்படுகின்றன. இலங்கை 2025 ஆண்டில் 19 இடத்திலிருந்து இவ்வருடத்தில் 4 இடத்துக்கு முன்னேறியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பல்வேறு அபிவிருத்திப் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க 5 முக்கிய அபிவிருத்திப் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். அதன் ஒரு கட்டமாக கிளிநொச்சி புளியம்பொக்கனை பாலம் 206 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் அதனை திறந்து வைத்தார். பழை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பழை வீதி அமைச்சரினால் மக்களின் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் வீதியும் மக்களின் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. அதேபோன்று கிருஷ்ணபுரம் வீதி அபிவிருத்திப் பணிகளையும் அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். இதேவேளை வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்விலும் அமைச்சர் இணைந்திருந்தார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். மலேக மக்களின் காணி மற்றும் வீட்டு உரிமை குறித்து ரத்தினபுரி மாவட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு காவத்தையில் இடம்பெற்றது. பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி நிறுவனம் மற்றும் மலேக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கம் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. மலேக மக்களுக்கு 20% நிலத்தை வழங்குதல், நாளாந்த சம்பள முறைமைக்கு பதிலாக நிரந்தர வாழ்வாதாரத்துக்கான புதிய திட்டமொன்றை அறிமுகப்படுத்தல், தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராம கட்டமைப்பு முறைமையின் கீழ் அச்சமூகத்தை அரச கட்டமைப்பின் கீழ் கொண்டுவருதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: பிரான்சின் போர்டோ மற்றும் ஸ்பெயினின் மெட்ரிட் ஆகிய நகரங்களுக்கு அருகில் பரவிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாடுகளில் மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள வெப்ப அலைகள் காரணமாக வெப்பநிலை அதிகரித்ததை அடுத்து காட்டுத்தீ நிலைமை உக்கிரமடைந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்பநிலை 39°C அண்மித்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாதென அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. தென்கிழக்கு போர்டோ நகருக்கு அருகில் பரவி வரும் மிகப்பெரிய காட்டுத்தீயினால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை காட்டுத்தீ காரணமாக பிரான்சில் 220,000 அதிகமானோரும் ஸ்பெயினில் 100,000 அதிகமானோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 116,000 ஹெக்டேருக்கும் அதிகமான வனப்பகுதியும் 240 அதிகமான வீடுகளும் முழுமையாக தீயில் கருகியுள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தீயினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். பிரான்ஸ் 2nd யுத்தத்தின் பின்னர் மிக மோசமான அழிவுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பானின் கியூஷு தீவில் அமைந்துள்ள குமமோட்டோ மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. 7.1 அளவில் பதிவான குறித்த நிலநடுக்கம் பூமிக்கடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் 1,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் வணிக வளாகம் ஒன்றில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜப்பான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் பெருமெண்ணிக்கையிலானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் வலுவான பின் அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு சிறை தண்டனை. நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லையை அதிகரிக்க சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கிளிநொச்சியில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் அங்குரார்ப்பணம். வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம். பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலைய முகாமைத்துவத்துக்கு பொது நிறுவனம். ஜப்பானின் கியூஷு தீவில் 7.1 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று ஜூலை மாதம் 28ஆம் திகதி. சினிமாவின் பன்முக திறமை கொண்ட கலைஞர், நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பல திறமைகளை கொண்ட நடிகர் தனுஷ் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலும் கடின உழைப்பாலும் இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர் தனுஷ்.

இளமை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான தனுஷ் காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, ஆடுகளம், த்ரீ, வேலையில்லா பட்டதாரி, அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், கேப்டன் மில்லர், ராயன் என ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தனது திறனை நிரூபித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பெற்றார். நடிகராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் தனுஷ் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்கின்றார். 2011 வெளியான வை திஸ் கொலவெரிடி பாடல் உலகம் முழுவதும் வைரலாகி இந்திய சினிமாவை சர்வதேச அளவில் பேச வைத்தது. அந்த பாடல்களின் வரிகளையும் தனுஷ் அவர்களே எழுதியிருந்தார். இன்றும் அந்த பாடல் அவருடைய அடையாளங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் போ இன்று நீயாக, அம்மா அம்மா, டோனு டோனு, ரவுடி பேபி, வா வாத்தி, மேகம் கருக்காத போன்ற பல பாடல்களையும் தனது தனித்துவமான குரலில் பாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் தனுஷ். தேசிய விருதுகளை பொறுத்தவரை ஆடுகளம் மற்றும் அசுரன் திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இவர் வென்றுள்ளார். அத்தோடு சமீபத்தில் நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் இயக்குநராக அறிமுகமான ராயன் திரைப்படத்திற்காக தேசிய விருதையும் பெற்றார். கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்ததற்காக ஸ்பெஷல் மென்ஷன் அங்கீகாரத்தை பெற்றார். இதனால் நடிகராக மட்டுமல்ல இயக்குநராகவும் தனது திறமையை மீண்டும் இவர் நிரூபித்தார். மேலான திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் 14 தென்னிந்திய சர்வதேச விருதுகள், 7 தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகள், 5 எடிசன் விருதுகள் போன்ற இன்னும் பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இந்திய திரைப்படங்களில் வருவாயை அடிப்படையாக கொண்ட போபர்ஸ் இந்தியா பிரபலங்கள் 100 பட்டியலில் தனுஷ் 6 முறை சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு சிறந்த நடிகர் விருது மட்டுமல்லாமல் இவருடைய தயாரிப்பில் வெளியான விசாரணை திரைப்படத்திற்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டது. வயது என்பது ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு திரைப்படத்திலும் புதிதாக தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் நம் தனுஷ் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் அத கோடுத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3061 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 61. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,39,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 32, 46, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 32, 46, 52. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,56,250 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 77 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 9, 19, 42, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 9, 19, 42, 65. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 7, 3, 7, 7 தெரிவாக இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 7, 3, 7, 7 தெரிவாக இருக்கிறது. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,89,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,05,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,396 சீட்டிலிப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 3, 7, 52, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 3, 7, 52, 75. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 7, 1, 1, 7, 2. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 7, 1, 1, 7, 3 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,33,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்ரிகுளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,411 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்கள் 6, 25, 47, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்கள் 6, 25, 47, 65. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,55,95,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 969 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 0, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 6, 1, 8, 0, 8, 6. நேற்று நாளில் 41,06,580 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,51,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 443 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 6. நேற்று நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,96,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,065 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 40, 48-50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 40-48-50. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள், 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,31,560 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: பல கோடி நேயர்கள் தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நன்றி.
3: ஒரு
2: சாப்பாடு ஈஸியான மெத்தட்ல சமைக்கணுமா இருந்தா அதை தவிர வேற என்ன இருக்கு இல்லையா? இல்லன்னா ஒரு ஆர்டர் போடுவோம். சரி ஓகேமா, சொல்லுங்க யார் யாரும் இந்த கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
3: கணவர் ராஜமணி இருக்காரு, மகள் சாருணி இருக்காங்க. மற்றும் நம்ம வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல பாட்டு ஒன்று கேட்போம்.
2: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பத்துக்கு.
3: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த ஒளிக்கு விருக்கும் பாடுறது பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்துக்காக மனு மற்றும் இன்னொரு பாடகியை சேர்ந்து பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் சந்தோஷமான இரவு நேர வணக்கம் உமாச்சந்திரனா. கொஞ்சம் தயக்கம் தான், உமாச்சந்திரனா இருக்குமா சிவகுமாரா இருக்குமா அப்படின்றதுல, ஆனா கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்?
1: நல்லா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கிறேன்.
1: இரவுக்கு
0: சேதா என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களே. சரி ஓகே, இல்லங்களமா
1: வீட்ல எல்லாரும்
0: சந்தோஷமா இருக்காங்க? அங்க நம்ம வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்காங்க.
0: அப்படியே எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: எல்லாரும் குடும்பமா நிகழ்ச்சி கேட்டுட்டு
0: இருக்கோம். அப்படியே குடும்பத்துல கூடிய உறவுகளை இணைத்து கொள்ளலாமே. அப்போ
1: அவர் மனித கஸ்தூரி பிள்ளைகான சிலோம் சிந்தியா பேசுகா குடும்பத்தில் இருக்க சந்திரகாலி வசனம் கிடைக்கிறேன். பதுக்கு சிந்து தம்பி
0: ஓகே,
1: இங்கே ரவி அப்பா விஸ்வநாதன் சுந்தரகுமார் இங்கே ஐயா கண்ணை கிருஷ்ண பத்மன் சமுகநாதன் மகேஸ்வரி சுரேஷ் கண்ணா தன்னிச்சிவம்மா ராஜலட்சுமிமா மும்தாச்சி மேகம் பத்தரை ஐயா கண்ணு கிருஷ்ண பத்மன் அதே போல சின்னஜா மகாதேவன் அடுத்து என்ன கேட்பா?
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு கூடமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான இதமான இடைக்கால பாடலாம் கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் நாங்க ஒரு இனிமையான இடைக்கால பாடல் கேட்கப்படும். இந்த இரவு நேரத்துல இந்த பாடல் கேட்க ரொம்பவே இனிமையா இருக்கும். அமைதி படை திரைப்பதற்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

இசை ஞானி இளையராஜாவின் இசையில் சின்ன கவுண்டர் திரைப்படத்தாக பாடல் ஒலித்து வருகிறது. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் இரவு 8 மணி கடந்து 1 நிமிடம்.

0: உலகம் காண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீரமரவு 8 மணிக்கு கடந்த 7 நிமிடம் ஆய்க்குறது நிகழ்ச்சியுடைய இறுதி மணித்தே அது கூட அப்படியே நாங்க வந்துட்டோம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறோம். மாலை நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் தொடர்ச்சியாக உங்களை இன்றைய நாள் முழுவதும் அப்படியே மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலாக நாங்க அப்படியே துள்ளிசை பாடல்கள் கேட்டுட்டு அப்படியே நாங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். உங்கள் மனதுக்கு பிடித்தமான இதமான இடைக்கால பாடலும் தொடர்ச்சி தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-2775-0031 அதே போல 0712-2775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமே முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் இறுதி மணித்தேர்தலின் முதல் நேராக யார் இருந்து கண் பார்க்கலாம். வணக்கம். சந்தோஷமான இரவு நேரம். வணக்கம்.
1: நானும்
0: சந்தோஷமா இருக்கிறேன் பரமேஸ்வரன். அப்புறம் இரவு நேரம்
1: சாப்பிட்டீங்களா?
0: ஊர்ல என்ன ஸ்பெஷல்? சரி, ஓகே, சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரும் இணைந்து கொள்ள போறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: பாடல்? நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்குது பரமேஸ்வரன். ஹலோ. சரி, ஓகே, அவங்களோட லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்கு. சரி, ஓகே, தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கலாம். இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன இரவு நேரம் வணக்கம் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பீருவலையில இருந்து ஷமுட் மாவத்தை நசான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம். ஹங்வெல்ல கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுலம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பிரியமான இரவு நேரம் வணக்கம் சிவானி. நாங்களும் வலிமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, சுதர்ஷினி, மணி, பதுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவெளி சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு ஹப்புத்தலிருந்து அருண் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவெளி வணக்கம். நாங்கள் புத்தூர் PVS டெய்லர் கடையிலிருந்து ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

குடும்பம் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு மயூரன் வந்திருக்கிறாங்க. சில திரு நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இதேவேளை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு புலட் சிங்கில் இருந்து ரஜினா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள மறுமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரஜினா. இதுவெளி சந்தோஷமான வணக்கங்களோடு ஈராவூர் நான்கில் இருந்து தாஷன் பிரியா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவனன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல். வழிக்கும் பாடல் இது சாமுண்டி திரைப்படத்துக்காக.

0: மற்றும் எஸ் பி பாலு சுப்பிரமணியம் பாடிய ஒரு சூப்பரான பாடல். இரு ஜீவன்களுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னாலும் கூட அவர்கள் பாடிய பாடல்கள் எப்போதுமே காலத்தால் அழியாத காவிய பாடல்களாக இருக்கும். அப்படின்னு எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. நீங்களும் இணைந்து கொண்டு நீங்களும் பாடல் விரும்பி கேட்கலாம். நேரம் 8 மணி கடந்து 23 நிமிடம் ஆயிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7785 0113 அதே போல 0112 7775 111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நம்மளோட பேசுறதுக்காக யாரும் இருக்க பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேரம். வணக்கம், யார் இது? ரமேஷ். எங்கிருந்து பேசுறீங்க? சரி, ஓகே ரமேஷ், சொல்லுங்க. யார் யார் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: இந்த நேரம் மத்த கடையில வேலை செய்யற எல்லாரும் எல்லாருமே பாட்டு கேட்கிறோம்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மைக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பு நேரம் நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தொண்டைமானார் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. பொத்துவிருந்து ஜமால்தீன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அட்டம்பேட்டில இருந்து புஷ்பராஜ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னையபுரம் மணிக்கடன் நிகழ்ச்சி கேட்டு கார்த்திக் வந்திருக்கிறாங்க. இதுவேளை ஜுனைட் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலு சுப்பிரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நாமலப்பேட்டில இருந்து குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பகவந்தலாவை கேம்பெயின்ல இருந்து கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல்

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் சின்ன தம்பி திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. இந்த மாதிரியான பாடல்லாம் இந்த இரவு நேரத்தில் கேட்கும் போது ஒரு இனிமையான உணர்வு நம்ம எப்படி தட்டி எழுப்பும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. நேரம் 8:35 ஆகும் இந்த வரை நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம்.
1: சூரியகுமார் பேசுறேன்.
0: சூரியகுமார் எப்படி இருக்கீங்க? சூரியகுமார்
1: நல்லா சுகமா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: இல்லையா இடைக்கால பாடல் ஒரு உயிர். அது கண்டிப்பா
0: சொல்லுங்க, யார் யார் பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நம்பன் பாலசுப்ரமணியக்காகவும், அவருடைய மகன் கிசாலன் ஹரிஷ், மனைவி ஆசா, என் மனைவி கலா, ராமதாஸ், தர்மேஷ், பிரவீன்,
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சிவராகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேர்மறை 8 மணிக்கு அடுத்த 47 நிமிடமாக இந்த விலையளிப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேரம். வணக்கம். நானே தான் பேசுறேன், சொல்லுங்க. சந்தோஷமா இருக்க, ரொம்ப நன்றி. என்ன பேச விடாம உங்க அன்பு மலையை அப்படியே பொழிஞ்சு கொண்டே இருக்கீங்களே.
1: நீங்களும் பெற்றா தான் பிள்ளையா, நீங்களும்
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: அப்படிலாம்
0: கிடையாதுங்க, ரொம்ப நன்றி. சரியா, சொல்லுங்க.
1: என்ன பாட்டுங்கடா? ராஜலட்சுமியும்
0: நன்றி. நன்றி.

மற்றும் மகள்மார்களான கவிதா இனி தசோரா மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு சும்மோதரை வகத்தோடு இருந்த சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இதுவேளை சுதீஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்காங்க. இவர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்களுடன் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவாலே. நன்றி சொந்தங்களே.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01 2 7 5 0 0 1 அல்லது 01 2 7 5 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக் போனீங்கன்னா அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம். வணக்கம்.
1: நான் புத்தளத்திலிருந்து
0: புத்தளத்தில இருந்து வினோதினியா? எப்படி இருக்கீங்க வினோதினி?
1: நல்லா இருக்கிறேன் சார். பாட்டெல்லாம் நல்லா இருக்கு.
0: இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கடையிலேவா?
1: இல்ல, செவ்வாறாக எப்பவுமே ஒவ்வொரு செவ்வாவும் பழமையாக கேட்போம், இரவேளை கேட்போம்.
0: சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா? யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: என் கணவருக்காவே, என் பிள்ளைகளுக்காவண்டியும், என் சொந்தங்கள் அவளை பேசும்.
0: சரி, எல்லாரும் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா?

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தியனோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுமான இரவு நேர வணக்கம் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க கடுவலையிலிருந்து. கயல் கஜன் வணக்கம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா அன்பான இனிய இரவு வணக்கம். மணிமாறன் அப்புதலையிலிருந்து வந்திருக்கலாம். வியாரகலையிலிருந்து வந்திருக்காராம். நிகழ்ச்சிக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நினைத்துக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆயண்ணா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி மணி குடும்பம், ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன் குடும்பம், தீபா குடும்பம்னு எல்லா குடும்பங்களையும் நினைத்துக்கொள்ள சொல்லி கொட்டங்கலையிலிருந்து வந்திருக்காங்க முத்தையா காளிமுத்து. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கந்தளாயிலிருந்து ஜெய்சர் இணைந்திருக்காரு. அவரோட மனைவி ரிஸ்மிலாக்காக கேட்டிருக்காரு. சரியா, அட்டாலி சேனை மூஃபீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரையும் இணைத்து கொண்டு பாடல் தரவாம். அன்பான இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி சுகம்? நான் ரத்தோட்டையிலிருந்து கம்மோடுவை ஆறுமுகம் ராஜ். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் வசந்தம் ரோகளுக்காக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஷ் எல்லாரையும் இணைத்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. அன்புடன் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிசல்லையிலிருந்து லங்கேஷ் வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் வந்திருக்காங்க. அன்பு கலந்த இரவு நேர வணக்கம் அண்ணா. மஸ்கெலியா கங்கை வத்தையைச் சேர்ந்த பத்மநாதன், செல்வரத்னம், சிவஜோதி, லோகநாதன், ஸ்ரீ எல்லாரையும் இணைத்துக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பசரையூர்லேருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பிரியா, சஜன், சந்தோஷ், தனுஷியா இவர்களையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலேருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம் அண்ணா. சுதேஷ் ராஜு, வசந்தம் செவ்வாய் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். ஏறா ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு அக்கறை பற்று பாப் டேல நிசார் இணைந்திருக்கிறாரு. நிர்மலா பாலா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிஷா மாவனிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. கொலம்போல இருந்து ஷர்மிளா, சாங் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி சென்னை சிங்கர் வந்திருக்காரு சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அடுத்தா தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. பண்ணைபுரத்திலிருந்து மணிகண்டனும் வந்து இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். நீங்களும் தொடர்ந்து செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொல்முப்பாய் நாலு.
0: எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைய நாள் எப்படி போனிச்சு உங்களுக்கு?
1: சந்தோஷமா போச்சு.
0: அடுத்த பாட்டுக்கு யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஊரு தூங்க ஊரார் தூங்க நானும் தூங்கலையே.
0: ஏன் தூங்கல நீங்க?
1: வசனம் கேட்டுதான் தூங்குவோம்.
0: 12 மணிக்கு மேல சரி தூங்குவீங்களா? சரி, யாரெல்லாம் விண்ணத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடம் எனக்காகவும் அன்பு கண்ணருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமை பர்தா பாத்மா ரவி ரகுமா மர்ஜு பாரு குவேதி சின்னையா மகளா சின்னைய மகாதன் ஆட்டோஸ் உமாசன் வசந்தகுமார் ஈடன் சரோஜினி அப்துல் நாசிர் அப்துல் மஜித் குடும்பத்தோட வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கந்தளாயிலிருந்து கே ஒய்தீன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. அந்த நிலா சாட்சியாக உன் நினைவுகள் மட்டும்தான் என் நிரந்தர மூச்சு என்று சொன்னவள் நீ. அந்த நிலா சாட்சியாக உன் நினைவுகள் மட்டும்தான் என் நிரந்தர மூச்சு என்று சொன்னவள் நீ. உன் கரம் பிடிக்காவிட்டால் கல்லறைக்குள் உன் கனவுகளோடு தூங்கிவிடுவேன். காலங்கள் தடுத்தாலும் என் கண்ணால் நீதானே. காலங்கள் தடுத்தாலும் என் கண்ணால் நீதானே என்று சொல்லி ஆசையினும் விஷத்தை அறந்து சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய இரவு வணக்கம், நானும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாலா பெனாட் ஹட்டன்லேருந்து இணைந்திருக்கிறாங்க. நள்ளிரவு வணக்கம் மக்களை பற்று ஜான் ஏகாம்பரம் இணைந்திருக்கிறார். இனிய இரவு வணக்கம் அண்ணா புவனேஸ்வரன் மங்கேத்கரசி இணைந்திருக்காங்க. பாலகார்த்திகா வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் சார் ஹட்டன்லேருந்து விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா இனிய இரவு வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹட்டன் நவீன் இணைந்திருக்காங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி இணைந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு கேரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போல நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். நக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் இரவு வணக்கங்களோடு நலீர் வந்திருக்காரு. இரவு வணக்கம் ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. வணக்கம் சொல்லி போகோந்தலையிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா எட்டியாந்தொட்டையிலிருந்து சிவந்த் ராஜா வாணி இணைந்திருக்காங்களாம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் இணைந்திருக்கிறாரு. இனிமையான இரவு நேர வணக்கங்கள் அண்ணா, பாடல்கள் அனைத்தும் சூப்பர்னு சொல்லி. மட்டக்களப்பு அரசடியிலிருந்து ஆஷினி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷர்மிளா வந்திருக்காங்க. சரி, எல்லோரும் இணைத்துக்கொண்டு அடுத்த முறை இனிமையான பாடல் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அலையுங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் இவ்வளவு சுணக்கமா வருது? யாருது?
1: இரத்தினபுரில இருந்து விமலா தேவி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்க பாட்டெல்லாம் கேட்கக்குள்ள அப்படியே சோகம் தன்னை தூக்குது.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் சேர்த்து அடுத்த பாடல் கேட்கலாம்?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும்,
0: எல்லாருக்காக
1: புவனேஷ்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், எங்க ஹாஸ்டல்ல உள்ள எல்லா நோயாளி மக்களுக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில இரவுகளும் சில நினைவுகளும் என்றுமே நம்மை விட்டு பிரியாது. அப்படியான நாளுக்காய் மீண்டும் மீண்டும் காத்திருக்க சொல்லும் இந்த மனம். அப்படித்தான் எல்லோருக்கும் இந்த செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவும். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இது செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த இரவு பொழுதில் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய இரவு நேர வணக்கங்களோடு குட்டகலையிலிருந்து சந்தியாகு வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனுவிலிருந்து ரவி, சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டன்லேருந்து கலாதேவி, ஐயாதுரை, நாங்களும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லியிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலுக்கு இந்த கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் இணைந்திருக்கிறாரு. எங்களுக்காகவும் இனிமையான பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரவு நேர வணக்கம் அண்ணா. நாங்கள் அன்வேலையிலிருந்து கிருஷா வந்திருக்காங்க. பாடல்கள் இல்லாமல் அருமை. அவங்களுக்கு வந்து பந்தம் பாச பந்தம் அந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களையும் குடும்பத்தையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஐயா அன்பான இரவு நேர வணக்கம். நான் மது வத்தலை கரவலப்பட்டியிலிருந்து இணைந்திருக்கிறேன். அக்கா அப்புறம் ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா. நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். காற்றில் பறக்காத எண்ணம் என் இதய அறையில் பறந்து செல்ல முடியாமல் மீண்டும் மீண்டும் நினைவலைகளில் மாட்டிய மீன் போல அவள் நினைவு சில நேரங்களில் அப்படின்னு ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. வசந்த நிலா நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. ராஜன் வந்திருக்காரு. அன்பான வணக்கங்களோட மும்தாஸ் பேகம் இணைந்திருக்காங்க. என்ன இதமான வணக்கம். சங்கர் ப்ரோ சுகமாக இருக்கிறீங்களா? செவ்வாய் ராகங்கள் தரும் பாடல்கள் அனைத்தும் அருமை. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். முடிந்தால் அவங்களுக்கும் காதலுக்கு கண்கள் இல்லை மானிய பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காங்க ரோஜா. இனிய இரவு வணக்கங்களோடு அட்டாம்பிட்டிய புஷ்பராஜ் இணைந்திருக்காரு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 01212751 அல்லது 01212751 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: அதனால அதனால நீங்க காலையில வணக்கம் செஞ்சீங்க.
0: ஆமா, வணக்கம் தான் செஞ்சேன். ஆனா செவ்வாய் ராகங்கறதுனால நான் இரவும்
1: வரேன். இல்ல, மூணு கிழமைக்கு முன்னாடி நீங்க வரல தானே? என்ன, ரெண்டு கிழமை?
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால எடுத்தேன் அண்ணா.
0: சரி,
1: ரொம்ப நாளா பேச கிடைக்கவே இல்லை.
0: எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது அண்ணா.
0: ஒரு மாதிரியா ஏதோ போயிட்டு இருக்கு இல்லையா?
1: ஒரு மாதிரியா நல்ல பாடல்கள் கூட போயிட்டு கொண்டிருக்கேன்.
0: சிறப்புமா, சிறப்பு
1: பாடலே வேற லெவல் அண்ணா இன்னைக்கு.
0: என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு அண்ணா அந்த தங்க கட்டி போல் சிலருக்கு பொண்டாட்டி, அண்ணன் கட்டி போல் சிலருக்கு பெண்டாட்டின்ற பாடல் தான்.
0: தங்க கட்டி போல் சிலருக்கு பெண்டாட்டியா?
1: யாரெல்லாம்
0: சேர்த்து கொள்ள போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்த நிலா கேக்கும் அனைவருக்காகவும் தாங்க அந்த பாடல்.
0: நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி. கட்டாயம் தாங்க.

0: மெதுவான இந்த இரவு பொழுதினில் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு இணைந்து பேசலாம். அலையுங்கள் 0112-2775-0013 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது. யார் வணக்கம்?
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்றீங்க நீங்க? அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: பாட்டை காப்போம்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க அருள்மொழி? கண்ணீர் சிந்த சிந்த சோக பாடல்கள் தந்துட்டு இருக்கோம். இனிமையான பாடல்கள்.
1: இப்ப இல்ல
0: மாத்திருவோம். சோகங்களை மறந்து மாற்றிவிட வேண்டும். எப்போதுமே சோகத்துல இருந்தா எப்படி இல்லையா? நம்ம சோல ஒரு அவர்ல ரெண்டு அவர் சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க, என்ன பாட்டு?
1: எனக்கு இந்த பாட்டுதான்.
0: யாருக்காக இந்த பாடல்?
1: உங்களுக்காகவும் எங்களுக்காக.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கிரியல் எல்லாம் எப்படி இருக்கு ராஜலட்சுமா?
1: அடுத்த
0: பாட்டு யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வேணும், என்ன தெரியுமா?
0: அருள்மொழி
1: அப்பா அம்மா உலகளை தன்மைக்கு அம்மா தம்பி தயாளன் ராமாணி ஆட்டோ விஸ்வநாதன் சோமச்சேரி ஐயா மாணிப்பாய் குலரத்னம் ஐயா அம்பாந்தோட்டை ஜெனிலா மன்சூர் இன்னையா மகாதேவன் இந்திய ரவி ஒரு பாசி எல்லா வசந்த சொந்தங்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த பாடலை தாழ்ந்த.
0: நன்றி நன்றி நன்றிமா.
1: நன்றி நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: அக்கறைப்பள்ளிகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நிலம் இருக்கின்றோம்.
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் தற்போது வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றேன்.
0: அப்படியா?
1: மலர் பறக்காத காலத்தால் நீங்காத இனிமையான பாடல்கள் இந்த நேரத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கேட்க கேட்க மனதுக்கு இனிமையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கவலை மனதில்.
0: என்ன கவலை?
1: இன்றைய தினம் உங்களை அழைத்து பேச முடியுமா, அழைப்பு கிடைக்கும் என்ற ஒரு கவலையோடு இருந்தேன். இறுதி நிமிடத்தில் கிடைத்துவிட்டது.
0: இறைவன் நினைத்தால் இறுதி நிமிடத்தில் கூட அழைப்பு கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா, நிச்சயமாக. நம்பிக்கை மின் போகவில்லை.
0: அது சரி. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க இறுதி பாடலுக்கு?
1: இந்த நேரத்திலே வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்காக என்னுடைய மனைவி சிகாரா, அதே போன்று அத்தனை உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பக்கம் இருந்து ஒரு அருமையான பாடல் ஒளிபரப்பாகட்டும் இறுதி பாடலாக.
0: நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: வாழ்க்கை எத்தனையோ மாயங்களை அதனுள் மறைத்து வைத்திருக்கும். இந்த எல்லா மாயங்களுக்கும் விடை தேட நினைத்தால் அது படைத்தவனாலேயே தர முடியாத ஒன்று. வாழ்க்கை மாயமாக இருக்கலாம், அந்த மாயங்கள் எல்லாம் மறந்து கடந்து கிடைத்திருக்கும் இந்த நாளை மகிழ்வாக கடந்து செல்வது தான் ஒரு புத்திசாலித்தனம். காரணம், இந்த நாளும் இந்த பொழுதும் மீண்டும் கிடைக்காதல்லவா? இறந்து போன நினைவுகளை இருக்கும் நிகழ்கால பொழுதுகளில் மீட்டி பார்த்து அந்த நிகழ்காலத்தையும் மறந்து எதிர்காலத்தை தொலைக்காமல் இன்றைய பொழுதில் இப்போது வாழ்வோம் என்று கூறி நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்ட அனைத்து உறவுகளுக்கும், ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு இரவாக இந்த இரவு இருக்கட்டும். கவலைகளை மறந்து காற்றலையோடு இணைந்து இந்த நாளை இனிமையாக முடித்து வைப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் உறவுகளே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

Sundam FM, Breath of Tamil.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் புதிய நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு உங்களோடு உங்கள் அன்பான விடியல் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். வழக்கம் போல உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் நேர்களோடு இணைந்து இந்த விடியலை உற்சாகமாக மாற்றவும் உங்கள் சிவானி நானும் தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க அளிக்க வேண்டிய எண்கள் 0312-5001 அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பேஸ்புக் பக்கத்திலும் இணைந்து கொண்டு உங்கள் மனசினங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் 102.6, 102.8 அலைவரிசையும் அதே போன்று உலகெங்கிலும் www.vasanthamfm.org என்ற இணையதள பக்கமாகவும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று

பாலும் நல்வார்த்தைகளாலும் பிறர் மனதை மகிழ்விக்கும் அழகான நாளாக அமையட்டும். இப்போ நாங்க இதே ஒரு இனிமையான சிந்தனையோடு நேர்மறையான எண்ணங்களோடும் இந்த நாளை நாங்க அழகா உற்சாகமா சந்தோஷமா தொடங்குவோம். நேற்றைய கவலைகள் யாவற்றையும் மறந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்பதை எப்போதுமே நாங்க இதயத்தில் எடுத்துக்கொண்டு முகத்தில் ஒரு சிறு புன்னகையோடு இன்றைய நாளை நாங்க சந்தோஷமாக உற்சாகமும் தொடங்க வேண்டும் அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இனிமையான பாடல்கள், அதே போன்று உங்களை மகிழ்வுக்கு காத்திருக்கும் சில பாடல்கள் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி விடிய நிகழ்ச்சியில் எப்போதுமே உங்கள் மனதை கவரக்கூடிய பாடல்கள் தான் எப்போதும் வரும் அப்படின்றதை நானும் சந்தோஷமா அவங்களோட பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இப்ப நாங்க நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் ஒன்று கேட்க போறோம். சுமான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

இன்றைய விடியல் நிகழ்ச்சி ஒரு உற்சாகமான காலை நேரத்தில் ஒரு புதிய நாளோட புதிய தொடக்கத்தை நாங்க அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். இதே சந்தோஷத்துடன் முகத்தில் அதீதமான ஒரு புன்னகையோடு நாங்க இந்த நாளை வந்து சந்தோஷமா கடந்து செல்ல போறோம். இதுவரை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக கிடைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் வலிருந்த சுந்த தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்களாம். இன்றைய நாள் நலமுடன் வலமுடன் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே சுமோதை வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, தீட்சா, அர்ஷினி, அதே போல கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி மற்றும் எட்டையந்தொட்டி சரோஜினி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடன் வளமுடன் அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் மனமறந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. குறிஞ்ச கிடந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, அசூர்தீன், நூர்ஜகான், நசூர்தீன், ஜாரி, அன்வர், ரேகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, பாலு கோயம்புத்தூர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்றும் அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன் மற்றும் நண்பர் உஷாந்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சகோதரி விடியலோடு இணைந்திருக்கின்றோம். அறிப்பது இதர தினம் வந்திருக்கிறாங்க. அருச்செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அனைவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பிணைந்து கொண்டு உங்களுடன் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7175-001 அதே போல 0112-7175-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் 1992 வெளிவந்த ரோஜா திரைப்படத்துக்காக இசைப்புயல் ஏஆர் ரகுமானின் இசையில் வெளிவந்த ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் காலத்தாலும் அழியாத ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த காலத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அதே போன்று 80s 90s பிறந்தவர்களா இருக்கட்டும், எந்த காலத்துக்கும் எந்த மக்களுக்கும் எந்த ரசிகர்களுக்கும் ஒரு அற்புதமான படைப்புன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இசைப்புயல் ஏஆர் ரகுமானின் இசை வந்து ரொம்பவே இனிமையான ஒரு இசையாகவும் இருந்திருக்கும். இவ்வளவு வர்ணனைகளா இந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பாடலு கேட்டு பாருங்க, நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும்.

காலை நேரத்தில் அன்பான சொந்தங்களுக்காக நீங்கள் கூறும் வாழ்த்துக்களோடு நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5 மணிக்கு 30 நிமிடமாக இந்த விடிய நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவிசாவில் இருந்து அனுஷா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? இன்று தன்னுடைய அன்பு தம்பி சந்தன் தன்னுடைய 16வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா? அவரை வாழ்த்துவதாக அப்பா கணேஷ், அதே போல அம்மா இந்திரா, அக்காவான அனுஷா மற்றும் சந்துனி ஆகியோர் சேர்ந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை வசந்த